நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை

அலை 100.4 மெகஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:51.

0: மன முரண்பாடு தோன்றும் போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.
1: இகலின் மிகளினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கடலும் நனித்து.
0: மன முரண்பாடு தோன்றும் போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து

0: போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.
1: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம் குரல் அமுதமாக. இனி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் உரிமைக்குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். தொடர்ந்து தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:20-8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசைத்தூரிகை, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 9 இசைப்பெட்டகம், டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார்கள். சி ஆர் மணி ஐயர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஏ என் பாக்கியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 இசைப்பயிற்சி, ஜோதி ஸ்வரூபிணி என்று தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் ஜோதி ஸ்வரூபிணி கண்ட ஏக்க தாளம், ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், ஹெஸ் ஹிரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை. நேர்களே, செய்தி சுருக்கத்திற்கு பிறகு மீண்டும் இதன் தொடர்ச்சியை கேட்கலாம்.
2: நேரம் 6 தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநீர்

0: மேல்நிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 4 மணிக்கு விடியலை தேடி நாடகம், எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கருடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தொகுப்பு நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், விஎஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைசிலம்பு பாடல்களின் நிறைவு பகுதி இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம் ஆகியவை இடம்பெறும். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 9:15 9:30 திரைகானம் ஒலிக்கும். 10 மணிக்கு ரவிவார்சிரிய அகில பாரதிய சங்கீத சபா, வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள்.

0: பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறி சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம், அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்களும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷவாணி. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது, வழிபாட்டிற்கான நேரம். வழிபாட்டில் முதலில் வசந்தா ராஜகோபாலன் பாடிய பாடல்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 24 ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 7 அன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. மனித ஆரோக்கியத்திற்கு உணவு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை எடுத்துரைப்பதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும். பாதுகாப்பற்ற உணவினால் வயிற்றுப்போக்கு, உணவு நச்சுத்தன்மை, தொற்று நோய்கள் போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுகிறது. எனவே 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருளானது பாதிப்பிலிருந்து தீர்வுகளை நோக்கி எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதை அடிப்படையாக கொண்டு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கருப்பொருள்

0: உணவினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான உணவு கிடைக்கச் செய்வதற்கான தீர்வுகளை வலியுறுத்துகிறது. உணவு பாதுகாப்பு என்பது உணவு உற்பத்தி செய்யப்படும் நிலத்திலிருந்து நமது உணவு தட்டு வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்தையும் உள்ளடக்கியது. விவசாயிகள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், விற்பனையாளர்கள், உணவகங்கள் மற்றும் நுகர்வோர் என அனைவரும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். நாம் நம் வீட்டிலேயே சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யலாம். உணவை கையாளும் முன் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். காய்கறிகள் மற்றும் பழங்களை சுத்தமான நீரில் கழுவ வேண்டும். சமைத்த உணவையும் பச்சை உணவையும் தனித்தனியாக வைத்திட வேண்டும். உணவை முறையாக சமைத்து உடனடியாக உண்ண வேண்டும். மேலும் காலாவதி தேதியை சரிபார்த்து மட்டுமே உணவுப் பொருட்களை வாங்க வேண்டும். உலக அளவில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் உணவினால் பரவும் நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையை மாற்றுவதற்கு விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியம். பாதுகாப்பான உணவு என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிமனிதனின் பொறுப்புமாகும். எனவே இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தில் பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்போம். நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் சமுதாயத்தின் நலனையும் பாதுகாப்போம். அன்பார்ந்த விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: 4 தகவல்களை வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணணும் ரெகுலராக. டிஸ்ட்ரெஸ், அர்ஜென்சி, செக்யூரிட்டி, ரொட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு மீனவர்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மேடே அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் ஆபத்தில் இருக்காங்கன்றதுக்கான பொருள்.
3: மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக 1 ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். 1 ஏக்கருக்கு

0: 50 கிலோ துளு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: விவசாயிகளே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள். நெற்பயிரில் ஆனைக்கொம்பன் ஈ தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமித்தாக்ஷம், 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண் பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் உரை இடம்பெறும்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற

0: ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக

0: தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55 15:00. ஆகாஷவாணி

0: சூழல் அறிவோம்.
1: பலவிதமான உயிரினங்களின் உறைவிடமாகவும் அவற்றின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் விளங்கும் சதுப்பு நில காடுகள் அல்லது அலையாத்தி காடுகளை பற்றி இன்றைய சூழல் அறிவோம் பகுதியில் நாம் அறிந்து கொள்வோம். இந்தியாவில் வங்காள விரிகுடாவில் கங்கையாற்று படுகையில் உலகிலேயே மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் உள்ளன. இதனை சுந்தரவன காடுகள் என்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாவரம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் சதுப்பு நில காடுகள் வளர்ந்து

இதுபோன்ற சதுப்பு நில காடுகளில் நம் நாடு முழுவதும் சுமார் 4000 மேற்பட்ட தாவர வகைகளும் உயிரினங்களும் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500 அதிகமான ஹெக்டேர் பரப்பளவில் சுரபுண்ணை மரங்கள் செழித்து வளர்ந்துள்ளன. இங்கு கடற்பொருட்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அவற்றை சாப்பிடும் அரிய வகை உயிரினமான கடல் பசுவும் இந்த பகுதியில் அதிகம் இருக்கின்றன. மண் அரிப்பு, வெள்ளப்பெருக்கு, புயல் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து

காடுகள் உள்ளன. அதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான இடமாகவும் இந்த காடுகள் விளங்குகின்றன. இந்த சதுப்பு நில காடுகள் இல்லையென்றால் இறால் மீன்களின் வளம் முற்றிலுமாக அழிந்து போகும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். தவிர பறவைகளின் காட்டு விலங்குகளின் சரணாலயமாகவும் இந்த காடுகள் உள்ளன. பருவ காலங்களின் போது பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் இங்கு வந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தாய்நாடு செல்கின்றன. இந்திய எல்லையில் அமைந்துள்ள மிகப்பெரிய அலையாத்தி காடுகளான சுந்தரவன காடுகளின் வனப்பை பற்றி நாளை அறிந்து கொள்வோம்.

0: சூழல் அறிவோம்.
1: இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், புழுதிக்காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கரையோரம் மன்னார் விளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். ஆதலால் மீனவர்கள் இப்பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 61%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வெயிலின் கடுமையாகவும் ஒரு சில இடங்களில் மழைக்கும் வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.

0: இந்த இனிய குரலின் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி இனிதே துவங்குகின்றது. முதலில்
1: உரிமை குரல்.
2: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: நுகர்வோர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோருங்கிறவங்க ஒரு பொருளையோ ஒரு சேவையோ விலை கொடுத்து வாங்கும் பொழுது நம்ம நுகர்வோர் ஆகிறோம். ஸோ நுகர்வோருடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் 2019 பழைய சட்டத்தை ரிப்பீல் பண்ணிட்டு புதிதாக இயற்றப்பட்ட சட்டம், அதில் வந்து நுகர்வோருடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு சேஃப்டி, பாதுகாப்பிற்கான உரிமை. அதாவது நமக்கு உடலுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, ரைட் டு சேஃப்டி.

ரெண்டாவது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை. ஒரு பொருளையோ ஒரு சேவையோ பற்றிய முழுமையான தகவல்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை நம்மளுக்கு நுகர்வோரா இருக்கு. மூணாவது வந்து ரைட் டு சாய்ஸ், தேர்வு செய்யும் உரிமை. நமக்கு வேண்டிய பொருளை நாமளே தேர்வு செய்யக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம தலையில கட்ட பார்க்க கூடாது. ஆக்சுவலா கடையில போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம்னாக்க அவங்களுக்கு வேணுங்கிறத நம்மளோட வாங்க வைக்க அவங்க திணிக்க கூடாது. நம்மளே தேர்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை நுகர்வோரா நம்மளுக்கு இருக்கு. நான்காவது பாத்தீங்கன்னாக்க ரைட் டு ரெப்ரசன்டேஷன், அதாவது ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு விலை ஏற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விலையேற்றத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை நுகர்வோரா நம்மளுக்கு இருக்கு. அதுதான் ரைட் டு ரெப்ரசன்டேஷன் இன் தி அப்ரோப்ரியேட் ஃபோரம். எந்த ஒரு ஃபோரம்லயும் நம்மளுடைய குரலை நம்ம ரைஸ் பண்றதுக்கான ஒரு உரிமை. ஐந்தாவது உரிமை வந்து ரைட் டு ரெட்ரெஸ், அதாவது தீர்வு காணும் உரிமை. ஏதான ஒரு பிரச்சனை வருது, ஒரு பொருளோ ஒரு சேவையோ வாங்குறோம், அதுல ஏதான ஒரு குறைபாடு ஏற்பட்டால் நம்ம அதற்கான தீர்வை காண்ற ஒரு உரிமை. ஆறாவது உரிமை வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான உரிமை. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நுகர்வோரா நம்மளுடைய உரிமைகள் என்ன, ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி எங்க அணுகணும், என்ன மாதிரி நம்ம தீர்வு காணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நுகர்வோரா தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றாடம் நிறைய பொருட்கள் சேவைகளை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அதை பத்தி தெரிந்து கொள்வதற்கு அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வர்றதுக்கு அந்த கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான உரிமை நம்மளுக்கு இருக்கு. இந்த ஆறு உரிமைகள் வந்து நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ நுகர்வோரா நம்ம ஒரு பொருளோ சேவையோ வாங்குறோம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்குறோம், அந்த டிவி வந்து ஒழுங்கா வேலை செய்யல, வாங்கின ஒரு மாசத்திலேயே அது வந்து ஃபால்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றோம், ஆக்ஷன் எடுக்கல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளையோ சேவையோ வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து பில்லு மறக்காம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு ஐட்டம் வந்து பில். அது மாதிரி இப்ப ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், இப்ப ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்லாம் சொன்னாக்க அதுக்கான ப்ராப்பரான அக்ரிமெண்ட், அதோட ரிலேட்டட் ப்ரோச்சர்ஸ், மேனுவல்ஸ். ஏன்னா அந்த ப்ரோச்சர்ல தான் வந்து அந்த ப்ராமிஸ் இருக்கும், என்ன உங்களுக்கு நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோ அந்த பில்டரோ, வீடு வாங்குறேங்கிற பட்சத்துல ஒரு பில்டர், சோ அவங்க வந்து என்ன ப்ராமிஸ் கொடுக்கறாங்களோ அதெல்லாம் வந்து அந்த ப்ரோச்சர்ல இடம்பெற்று இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த ப்ரோச்சர்ஸ் அதெல்லாம் ரீடைன் பண்ணணும் பத்திரமா, அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் அந்த பில் தான் நீங்க அந்த பொருளையோ அந்த சேவையோ வாங்கியிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப். சோ அந்த பில்ல பத்திரமாக வைக்கணும், பேமெண்ட் ரெசீட் மெயினா. சோ அதை பத்திரமாக வைக்கணும். அது தவிர வந்து வேற ஏதானும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, எனி டாக்குமெண்ட், இப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது. சோ அந்த பாலிசி டாக்குமெண்ட் பத்திரமா வைக்கணும். சோ இதெல்லாம் வந்து ரீடைன் பண்ண வேண்டிய, ஏன்னா நாளை முன்ன பிரச்சனை வரும்பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்காக பேசும். அதனால ரொம்ப முக்கியம் இதை ரீடைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு பொருளோ சேவையோ வாங்கிட்டோம், நம்ம அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போன் கால் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி டிவி வேலை செய்யல, நீங்க கொடுத்த இந்த சர்வீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால அதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சோ அவங்க ரெண்டு தடவை போன் பண்ணிட்டு அவங்க பதில் ஒழுங்கா வரல, இல்லாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆள் அனுப்பல அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் ரைட்டிங்ல இமெயில் அல்லது ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எங்களுக்கு, நீங்க இதுக்கு வந்து நீங்க தீர்வு கொடுக்கணும், நாங்க ஏற்கனவே போன்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், இத்தனை நாள் ஆயிருச்சு நீங்க பதில் கொடுக்கல, இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், இந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒன்னா அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இல்ல அதை ரிப்பேர் பண்ண முடியாதுலங்கனாக்கா ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த ரைட்டிங்லயும் கொடுத்துட்டு அவங்க வந்து அதுக்கும் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டெப்பா வந்து There are several support channels இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கவர்மெண்டே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து கன்சியூமர் ஹெல்ப் லைன்ஸ் நடத்துறாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப் லைன் வச்சிருக்காங்க. சோ அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணலாம். எனி ப்ராப்ளம், எனி கன்சியூமர் இஷ்யூக்கு யூ கேன் ஆக்சுவலி அப்ரோச் தெம். அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு நம்ம பல விதங்கள்ல நம்ம அவங்களை அப்ரோச் பண்ண முடியும், அவங்க கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்டை கொண்டு போக முடியும். ஒன்னு வந்து கால் நம்பர் இருக்கு, 1915 அப்படின்ட்டு நம்பர், அந்த நம்பர்ல நம்ம வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம். 1911

0: அடுத்தது பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, 1-800-111-4000 அப்படின்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. நம்பர் ரிப்பீட் பண்றேன், 1-800-111-4000. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். அது தவிர வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் ஆர் எஸ்எம்எஸ் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து 8800-001915. ரிப்பீட் பண்றேன், 8800-001915. ஸோ இந்த இதுலேயும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதோட அவங்களோட வெப்சைட் வந்து consumerhelpline.gov.in. இது வந்து அவங்களோட வெப்சைட் டீட்டெயில். அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆப் இருக்கு, NCH ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலியமா கூட நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி there are several ways by which we can actually register a complaint. ஜாகிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த இ ஜாகிருதியில ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. ஸோ த்ரூ தேட் ஆல்சோ வி கேன் ஃபைல். ஸோ இந்த மாதிரி பல வேஸ்ல வந்து இந்த நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்ல நம்ம அப்ரோச் பண்ணோம்னாக்க அதுல அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த கம்பெனிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்கேஸ் எங்களை மாதிரியான கன்சியூமர் குரூப்ஸும் வி ஹாவ் அ ஹெல்ப் டெஸ்க், அண்ட் எங்களுடைய ஹெல்ப் டெஸ்க் மூலயமா நாங்கள் எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து நாங்கள் கம்பெனிஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணி அதற்கான தீர்வு, சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்றோம். இதுலயும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைனும் அதுதான் பண்றாங்க, எங்களை மாதிரி கன்சியூமர் குரூப்ஸும் அதுதான் பண்றோம். கன்சியூமரை வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள், தட் இஸ் கன்சியூமர் கமிஷன்ஸ், கன்சியூமர் கோர்ட்ஸ் பேசிக்கலி. பட் அதை வந்து கோர்ட்டுன்னு நம்ம சொல்றது இல்லை, ஏன்னா கோர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்கும் ஒரு கன்சியூமருக்கு வந்து. ஐயோ ரொம்ப வருஷம் எடுக்குமோ, அங்கே உள்ளே போனாக்க ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபியர் ஒரு இது வருமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த கோர்ட்டுங்கிற டேர்மே யூஸ் பண்றது இல்லை. தே ஆர் கால்ட் அஸ் கமிஷன்ஸ், கன்சியூமர் கமிஷன்ஸ்ன்னு சொல்றோம். குவாசி ஜுடிஷியல் செட்டப் அது. ஸோ அந்த கன்சியூமர் கமிஷன்ஸை அப்ரோச் பண்ண சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் கன்சியூமர்ஸ்க்கு.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சான்றாண்மை என்பது தமிழ் பண்பாட்டின் தனிப்பெருஞ்சொத்து. பல நல்ல குணங்கள் அமையப்பெற்ற ஒருவன் அக்குணங்களில் எதுவும் தன்னை விட்டு பிரிந்து போய்விடாமல் காப்பாற்றியாளும் ஆண்மை சான்றாண்மை. ஆகவே சான்றாண்மை உயர்ந்த மக்களின் சிறந்த பண்பாகும். எவ்வளவு நற்குணங்கள் ஒருவனுக்கு இருந்தாலும் பிற உயிர்களை கொல்லாமையும் பிறர் தீமைகளை சொல்லாமையும் மிக உயர்ந்த குணங்கள் என்று தெய்வப்புலவர் காட்டுவார். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்பது அக்குறள். இக்குறளில் தெய்வப்புலவர் சொல்லில் ஒன்றையும் செயலில் ஒன்றையும் காட்டி சான்றாண்மை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டுகின்றார். உயிரை கொல்லாமையும் தீமையை சொல்லாமையும் நலம் தரும் என்ற உண்மையை நலத்தது என்ற சொல்லால் விளைத்து காட்டுகிறார். கொலையுண்ட உயிர்களும் தீமையான சொற்கேட்ட உயிர்களும் பெரிதும் துன்பப்படும். ஆதலால் அப்படி செய்யாதிருப்பதே எல்லா உயிர்க்கும் நல்லது என்பது நலத்தது என்ற சொல்லின் கருத்தாகும். உயிரை கொள்பவன் தீய செயல் விளைப்பவன், பிறர் தீமையைச் சொல்பவன் தீச்சொல் செல்பவன் என்று உலகோர் சொல்லிப் பழித்து வெறுத்து ஒதுக்குவர். ஆதலால் கொல்லாமையும் சொல்லாமையும் பிறருக்கன்றி தனக்கும் நல்லது என்ற கருத்தும் இதில் அடங்கியே உள்ளது. உயிரை கொல்லாமை தீமையைச் சொல்லாமை ஆகிய இரண்டையும் நலத்தது என்று ஒரு சொல்லால் ஒற்றுமைப்படுத்திய தெய்வப்புலவர் அவற்றின் பண்பை வேற்றுமைப்படுத்தி கூறியிருப்பதும் எண்ணி வியக்கத்தக்கதாகும். நோன்பு என்பது நடைமுறையில் நான் விரும்புவதை பெறுகின்ற வரையில் இவ்வாறு இருப்பேன் என்பது.

0: ஆனால் சால்பு என்பது குறித்த நாளில் குறிப்பிட்ட ஒன்றை செய்யாதிருப்பதை குறிக்காது. அது என்றைக்கும் நின்று நிலவி இயல்பாக அமைந்திருக்கும் ஓர் உயர்ந்த பண்பு என்பதையே காட்டுகின்றது. சான்றாண்மைக்கு விளக்கம் கூறுகின்ற போது அதற்கு இருக்க வேண்டிய பல நல்ல குணங்களோடு கொல்லாமையும் சொல்லாமையும் வேண்டும் என்று மட்டும் கூறாமல் பின்னர் கூறியதற்கு முன்பு கூறியதை ஒப்புநோக்கும் ஓமையாகவும் கூறியிருக்கின்றார் என்பது வியப்பினும் வியப்பேயாகும். கொலைவாளினும் கொடியது நாக்கு எனலாம். வாள் மனிதனை விட்டு சில பொழுதேனும் பிரிந்திருக்கும், ஆனால் நாக்கு எப்போதும் மனிதனோடு மருவியிருக்கும். வாளால் சிலரையே வதைக்க முடியும், நாவால் பலரையும் வதைக்க முடியும். வாள் எதிர்த்து நின்றவரையே கொல்லும், நாக்கு காணாதவரையும் கொன்றுவிடும். அதனால்தான் தீயினால் சுட்டபின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்றாற்போல பிறர் தீமையைச் சொல்லுகின்ற பொழுது பலனால் அதனால் அவர் வருந்துவார். ஆதலால் பிறர் தீமையை அவரிடம் கூறியே திருத்தலாம். ஆனால் ஒருவர் தீமையை மற்றவரிடையே கூறி மதிப்பிழக்கச் செய்தல் கொடுமையாகும். பிள்ளைகளின் குறைகளை பெற்றோர்களே திருத்துதல் வேண்டும். உற்றவர்கள் நண்பர்களின் குறைகளை கூறி திருத்தத்தான் வேண்டும். அதனால் தெய்வப்புலவர் இங்கே கூறுவது பிறர் குறையை பிறர் தவறை என்று கூறாமல் பிறர் தீமையை என்று அழுத்தி கூறினார் என்பர். இங்கே நலத்தது என்ற சொல்லை நல்லது என்ற பொருளில் தெய்வப்புலவர் கூறாமல் நல்லதை சார்ந்தது என்றே குறிப்பிடுகின்றார். இதனை எண்ணுகின்ற பொழுது வேறு எதையோ நல்லது என்று திருக்குறள் கூறுவது போல தெரிகின்றதல்லவா? அது எது என்று ஆராய்கின்ற போது பிற உயிர்களை வளர்த்து வாழ்தலும் பிறர் நன்மைகளை சொல்லி வாழ்தலுமே என்று புலப்படுகின்றதல்லவா? இவ்வறிய பொருளை விளக்கவே இக்குறளை தெய்வப்புலவர் இயற்றினார் என்பதை பலரறிய கூறுதல் வேண்டும். இத்தனை பொருள்களும் இக்குறளில் ஏழு சீர்களில் எட்டே சொற்களில் இருக்கின்றன என்று அறிகின்ற பொழுது நாமடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்ற இக்குறளின் வழி நமக்கு நோன்பு, சால்பு, பண்பு, நேர்மை, அறிவு, ஆண்மை, உயர்வு, வாழ்வு ஆகிய செல்வங்கள் அனைத்தும் பெறுகின்றோம். திருக்குறளை மனத்தில் தேக்குவோம். அமுதத்தை அருந்தியது போல மகிழ்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு

0: ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10 தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 10 ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிறது ஒரு போனுடைய மாஸ்லையும் டென்சிட்டி அடர்த்திலையும் குறைபாடுகளை உண்டு பண்றது தான் ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல் எலும்பு திசுக்களை வந்து அப்பப்பாறு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அது வந்து அந்த செல்ஸ் வந்துட்டு புதுப்பிக்காம பழைய எலும்புகள் வந்துட்டு அப்படியே இருந்து அந்த எலும்புகளே வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு எலும்போட அடர்த்தி குறையிறது, ஓட்ட ஓட்டையா ஆகிறது, இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோபொராசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனா சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் வந்து எப்படின்னா, நாம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாம இருக்கிறது. கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்புகளுக்கு. அந்த கால்சியம் நிறைஞ்சிருக்கிற உணவை சரியா எடுக்காம இருக்கிறது முதல் காரணமா வருது. அடுத்த காரணமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாம நிறைய சத்தை சாப்பிடுவோம், ஆனா அதை உறிஞ்சக்கூடிய அளவுல நாம உடம்ப வச்சுக்காம இருக்கிறது தான். இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்டியோபொராசிஸ் கண்டிஷன் இருக்குன்னுட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன்னா நடக்கும்போது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா பிராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஒரு எலும்பு இருக்கு, அந்த எலும்போட ஒட்டி இருக்கிற மசில்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகும்

0: ஆகும்னா அது அந்த எலும்போட ஒட்டி இருந்தால் தான் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா தான் நம்ம ஓவரால் பாடியவே நாம் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். மசில்ஸே வந்துட்டு பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நல்ல உறுதியான எலும்புகள் வந்து நமக்கு தேவைப்படுது. எலும்புகளை வலுவடைய வைக்கிறதுல நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முறையான பயிற்சிகள் மூலமா வீக்கா இருக்கிற உடம்ப படிப்படியா ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு கால்சியம் உறிஞ்சிற பொறுப்பை எந்த கிளாண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் தான் பண்ணுது. தைராய்டு கிளாண்டுக்கு ஆர்டர் போடுற இடத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹைப்போதாலமஸ் அப்படிங்கறதுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்போ நம்ம உடம்புல வந்து கால்சியம் ஒரு உணவை எடுத்துக்கிறீங்க, அப்போ உங்க தைராய்டு கிளாண்டு சரியா ஃபங்க்ஷன் பண்ணலன்னா நீங்க சாப்பிட்ற உணவு வந்து வேஸ்டா தான் போகும். அதுல இருந்து கால்சியமை கண்டிப்பா உங்க உடல் உறிஞ்ச போறது கிடையாது. இந்த உறிஞ்சப்படாத கால்சியம் என்ன ஆகும்னா கிட்னில கால்சியம் டெபாசிஷன் ஆகும், ஸ்டோன் டெபாசிஷன் ஆகும், இல்லனா வந்துட்டு ஹார்ட் வால்வ்ஸ்ல எல்லாம் போயிட்டு பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் போயிட்டு கரோனரி கால்சிஃபிகேஷன்னா மாறும். அங்க போயிட்டு பிளட்டோட சேர்ந்துட்டு பிளாக்ஸ உண்டு பண்ணும். இது மாதிரியான வேலைகள்ல தான் ஈடுபடும். சோ அப்ப இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக பயிற்சியில இதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரிதான் உடம்ப அடிப்படையில இருந்து நாம உடம்ப ப்ரிப்பேர் பண்றது. ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்த உடனேயே யோகாவை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஆஸ்டியோபராசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு யோகா நிபுணருடைய ஹெல்ப் மூலமா கொஞ்சம் மேடை மாதிரியான இடங்கள்ல உட்காந்துதான் பயிற்சி பண்ணணும். தரையில இவங்கள உட்கார வச்சு பயிற்சி கொடுக்கவே கூடாது, ஏன்னா இவங்களுக்கு ஃபாலிங் பிரச்சனைகள் வந்து அதிகப்படியா இருக்கும். சோ இவங்க கட்டில் மாதிரியான இடம் இல்லைனா வந்து ஒரு மேடை மாதிரி அவங்கள வந்து உட்கார வச்சு அங்க இருந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் எக்ஸசைசஸ் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எக்ஸசைசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இது வந்து உண்டு பண்ணும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி ரசிக்கலாம் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடைச்சதா அப்படின்னா, ஓ கிடைச்சதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடைச்சிட்டுதுங்கிறிய அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடைச்சதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் போச்சான், ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லாயிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேராக அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை

0: வரிசையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய க்யூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னாச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னானா இவன். ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் பெட்டி இல்லையா அப்படின்ட்டுருக்கான் இவன்.
1: இன்று ஒரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்டோம், ரசித்தோம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: திருச்சி லோகநாதனின் குரலில் ஒலித்தது மாயா பஜார் பட பாடல். நேரம் இப்பொழுது 7:36:45. இனி விளம்பரம்.
1: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நெல்சன் முட்டாளே,
1: என்ன இந்த மாதிரி

0: பாப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
1: ஓ,
2: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
0: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
3: நேரம் இப்பொழுது 7:37, 20 நொடி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் கவனத்திற்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்கலாம்.
4: உணவு பாதுகாப்பு என்பது அரசாங்கங்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் நுகர்வோர் என அனைத்து மட்டங்களிலும் பகிரப்பட்ட பொறுப்பு. நாம் உண்ணும் உணவு நமது ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உணவு பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்வதில் அனைவருக்கும் பங்குண்டு. இதனை உலக சுகாதார நிறுவனம் உணவால் பரவும் நோய்களை குறைக்க முனைப்பு காட்டி வருகிறது. சுமைகள் முதல் தீர்வுகள் வரை எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்ற கோட்பாட்டினை முன்வைத்து செயல்பட்டு வருகிறது. உணவு சார்ந்த நோய்கள் எல்லா இடங்களிலும் அனைவரையும் பாதிக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் அதிகாரிகளும் வியாபார உரிமையாளர்களும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆதாரங்களின் அடிப்படையில் திட்டங்கள் வகுப்பது, பல்துறை நடவடிக்கைகள் மேற்கொள்வது, நுகர்வோர் விழிப்புணர்வு ஆகியவை ஆரோக்கியத்தின் மீதான சுமையை எதிர்கொள்ள வழிவகுக்கும். விவசாயிகள், தயாரிப்பாளர்கள், போக்குவரத்து, வர்த்தக வியாபாரிகள், உணவு ஆய்வாளர்கள், சமையலாளர்கள், நுகர்வோர் என உணவு சங்கிலியோடு தொடர்புடைய அனைவருக்கும் அறிவியல் வழிகாட்டுகிறது. அதாவது உணவு மாசை தவிர்ப்பது குறித்தும் ஆரோக்கியம் காப்பது குறித்தும் வழிகாட்டுகிறது. உணவு சார்ந்த விஷயங்கள் குறித்து கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் அரசாங்கங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். உணவு சார்ந்த தொழில் புரிவோரும் அதன் அடிப்படையில் தயாரிப்பு செய்யலாம். நுகர்வோரும் ஆதாரங்களின் அடிப்படையில் தங்களுக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுக்கலாம். இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தன்று சுகாதாரம் குறித்த தரவுகள்தான் சக்தி வாய்ந்தவை என எடுத்துக்கூற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பிரச்சினையின் தீவிரம், பரவல், சுகாதார சீர்கேட்டின் தாக்கம் போன்றவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் உணவை எத்தனை பாதுகாப்பானதாக ஆக்க முடியும் என்பதையே உலக சுகாதார நிறுவனம் நம்புகிறது. இந்தியாவில் இந்த உணவு பாதுகாப்பு நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான இந்தியா என்பது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கிட அவசியமானது. ஆகையால் சரியான உணவு வகைகள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சுகாதார ஆபத்துகள், உணவு சார்ந்த நோய்கள் போன்றவற்றை தவிர்க்க உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மக்கள் சரிவிகித சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. பாதுகாப்பான, ஆரோக்கியமான, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதே மக்களின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. 2008 முதல் 2020 காலகட்டத்தில் உடல் பருமன் நகரத்தில் 39.6% கிராமப்புறங்களில் 23.1% உயர்ந்துள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் வரும் 2050 நாட்டின் ஜனத்தொகையில் 1/3 பேர் உடல் பருமனால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வுகள் கூறுகின்றன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரம்பரிய மற்றும் முழுமையான உணவு பழக்கங்களை பின்பற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுதானியங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் எண்ணெய் பயன்பாட்டினை 10% குறைத்துக் கொள்ளவும், உப்பு பயன்பாட்டினையும் அதேபோல குறைத்துக் கொள்வது நன்மை தரும் எனவும் தெரிவித்து வருகிறார். உணவில் உள்ள பாக்டீரியா, நச்சுயிரி, ஒட்டுண்ணிகள் போன்றவை மாசடைந்த உணவின் வழியாகவோ நீரின் வழியாகவோ உடலில் சேர்ந்து விடுகிறது. ஆண்டுக்கு சுமார் 600 மில்லியன் மக்கள் உணவு மாசினால் பாதிக்கப்படுகின்றனர். இது சுகாதாரத்திற்கு மட்டுமின்றி பொருளாதாரத்திற்கும் பெரும் கேடு விளைவிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மாசடைந்த உணவினை உண்டு சுமார் 420,000 பேர் உயிரிழப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒவ்வொருவரும் உண்ணும் உணவின் பாதுகாப்பினை உறுதி செய்ய அனுசரிக்கப்படுகிறது.
3: இதுவரை உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்டோம். வாசித்தவர் எம். ராஜராஜேஸ்வரி அவர்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சுனந்தா குரல்களில் ஒலித்தது உன்னால் முடியும் தம்பி பட பாடல். நேரம் இப்பொழுது 7:47:35.
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் வருவது தில்பட பாடல்.

0: நேரம் 7:55, 13:00. புத்தம்புது காலையில் தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள செல்வகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். செரித்ததை உரமாக்குகிறது, செரிக்காததை மரமாக்குகிறது. எது? பறவைகள் தான். அவை சாப்பிட்டு செரித்தது எல்லாம் இயற்கை உரம். செரிக்காத விதைய கழிவா வெளியே தள்ளி அவை செடி கொடி மரமாகுது. எவ்வளவு ஓர் அற்புதமான பணி! அந்த காலத்திலேயே திருவள்ளுவர், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், நல்ல அரண் பாதுகாப்பு என்பது ஆழமான அகழி நீரையும் அகன்ற நிலப்பரப்பையும் உயரமான மலையையும் அடர்ந்த காட்டினையும் உடையதாக இருக்க வேண்டும் என்கிறார் தெய்வ புலவர். இதிலிருந்தே நமது பண்டைய தமிழர்களின் சுற்றுச்சூழல் குறித்த பார்வையை நாம் அறியலாம். இயற்கைதான் மிகப்பெரிய பள்ளிக்கூடம், கட்டணம் பெறாத ஆசான். மலைகளும் மரங்களும் ஆறுகளும் கடல்களும் பறவைகளும் விலங்குகளும் நமக்கான வாழ்க்கை பாடங்களை நமக்கு தினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. செல்வகுமார் சார், இப்படி நல்லவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்களை நாம காப்பாற்ற வேண்டாமா? மாறிவரும் இயற்கை சமநிலை, இயற்கை வளங்களான நீர்நிலைகள், காடுகள், காட்டுயிரிகள், காற்று மண்டலம், பறவைகள், கடற்கரைகள் அனைத்தும் மனித குலத்துக்காக வடிவமைக்கப்பட்டவை. இதுல மனித இனம், விலங்கினம், பறவை இனம், தாவர இனம், கடல்வாழ்

உயிரினங்கள் என அனைத்தின் நல்வாழ்வும் இந்த சுற்றுச்சூழலின் சமநிலையில்தான் உள்ளது. சுற்றுச்சூழலின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை மட்டுமின்றி உயிரினங்களின் வாழ்வுக்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் அமைந்து விடுகின்றன. நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் இன்று மாசடைந்து வருகிறது. ஒவ்வொரு வயதினருக்கும் இயற்கையை பராமரிப்பதில் ஒரு பங்கு இருக்கிறது. பள்ளிகள் மாணாக்கரின் பங்கு இயற்கையை பராமரிக்க மனிதருக்கு கற்றுக் கொடுக்க ஒரே வழி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையை புரிய வைப்பதுதான் என்கிறார் கான்ராட் லாரன்ஸ் என்ற அறிஞர். மாணவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சாக்லேட் மிட்டாய்களுக்கு பதிலாக ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல் நற்பணியாக இருக்கும். எல்லா விழாக்கள்லையும் ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரித்தல் மற்றொரு நற்பணியாகும். தேச தலைவர்களை போற்றும் வகையில் அவர்களது பெயரிலேயே ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குதல் இன்னும் ஒரு நற்பணி. இயற்கை உரங்களை

0: இயற்கையை பராமரிப்பதில் ஒரு பங்கு இருக்கிறது. பள்ளிகள் மாணாக்கரின் பங்கு இயற்கையை பராமரிக்க மனிதருக்கு கற்றுக் கொடுக்க ஒரே வழி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையை புரிய வைப்பதுதான் என்கிறார் கான்ராட் லாரன்ஸ் என்ற அறிஞர். மாணவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சாக்லேட் மிட்டாய்களுக்கு பதிலாக ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல் நற்பணியாக இருக்கும். எல்லா விழாக்கள்லையும் ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரித்தல் மற்றொரு நற்பணியாகும். தேச தலைவர்களை போற்றும் வகையில் அவர்களது பெயரிலேயே ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குதல் இன்னும் ஒரு நற்பணி. இயற்கை உரங்களை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் கற்றுக் கொடுத்தல், சிறப்பாக மரம் வளர்க்கும் மாணவர்களை மாணவ குழுக்களை உற்சாகப்படுத்துதல் ஊக்கப்படுத்துதல், இது போன்ற செயல்களை பள்ளிகளில் செய்யும் போது பசுமை போர்வையை நாம் அதிகரிக்க முடியும். செல்வகுமார் சார், தனி மனிதனின் பங்கு ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கிறது. இந்த பூமி பந்தில் மனிதன் மட்டுமல்ல புல் பூண்டுகளும் ஓர் அங்கம்தான் என்பதை உணரணும். பாலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்துவதை குறைத்திடணும் அல்லது தவிர்க்க வேண்டும். கடைகளுக்கு போகும்போது துணிப்பைகளை எடுத்துட்டு போகணும். ஒரு மரம் தன் வாழ்நாளெல்லாம் வெளியிடும் பிராணவாயுவின் மதிப்பு அளவிட முடியாதது. அதேபோல மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வீடுகளில் தெருக்கள்ல தனித்தனியா குப்பைகளை பிரித்திட கத்துக்கணும், அதை செயல்படுத்தணும். எனவே சூழல் இயற்கை பாதுகாப்புல ஒவ்வொருவரும் தனி கவனம் செலுத்துவோம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித்ரா.

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: நேரம் இப்பொழுது 8:34 பத்து நொடி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் இப்பொழுது 8:34:35. திரைக்கானத்தில் தொடர்ந்து வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஹரிச்சரன், சாதனா சர்கம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
3: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே, உனக்கு அகவை 90 ஆச்சரியம், ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரத்தி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளே கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய

கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும், அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும், ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில் வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை. வானொலிக்கும் வயது கிடையாது. வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது. இன்றும்

0: காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து அந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஐக்கள் பார்க்க முடிஞ்சது, நேயர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் இந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுள் தண்டலம் கிருஷ்ணமாச்சாரி என்ற டி கே ரெங்காச்சாரி அவர்களும் புகழ்பெற்ற ஒருவர். 1912 பிறந்த இவருக்கு இனிமையான குரல் வளம் இருந்தது. அவருடைய கச்சேரிகள் விறுவிறுப்பாகவும் ராகபாவம் நிறைந்ததாகவும் இருக்கும். சர்வலகு வடிவத்தை கொண்ட இவரது கல்பனாஸ்வரங்கள் இன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மிகச்சிறந்த இசைக்கலைஞரான அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் குருவாக இருந்த நாமக்கல் நரசிம்ம ஐயங்காரிடம் இவர் முறையான பயிற்சி பெற்றார். டி கே ஆர் கோடகநல்லூர் சுப்பையா பாகவதரிடமும் குருகுல முறையில் இசையை கற்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சபேச ஐயர் பொன்னையா பிள்ளை, சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார் போன்ற தலைச்சிறந்தவர்களிடம் இசை கற்று சங்கீத பூஷணம் என்ற பட்டம் பெற்றார். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அங்கு பணியாற்றி தொடர்ந்து சென்னை மத்திய இசை கல்லூரியிலும் பணியாற்றினார். டி கே ஆர் என அன்பாக அழைக்கப்பட்ட இவர் வைரமங்கலம் லட்சுமி நாராயணன் போன்ற பல வித்வான்களை உருவாக்கியுள்ளார் என்பது சிறப்பு. சங்கீத ரத்னாகரா என்ற விருது, தமிழக அரசின் கலைமாமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பெற்று சிறப்பிக்கப்பட்டார். இவர் 1979 காலமானார். இசை பெட்டகத்தில் இன்று டி கே ரெங்காச்சாரி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கிறோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சரசிஜநாப சோதரி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் நாககாந்தாரி, ரூபகதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்டோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியிருந்தார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.
2: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் தேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 10:02. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சிக்கு முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி குரல்களில் வருவது இதயக்கனி படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 10:09. விளம்பரத்தை தொடர்ந்து முத்து சிதறலை கேட்கலாம்.
1: சொல்லுங்க.
0: நேரம் இப்பொழுது 9:09. 35 முத்துச்சிதறலில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எல்லா ஈஸ்வரி குரல்களில் நாளை நமதே படப்பாடல்.

0: நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come. Yeah,

நேரம் இப்பொழுது 10:15:30. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.

மனமும் சேர்ந்தவன் நாயகன் தானோ பெண்ணோ அவன் பூவாடும் புலனாளை புகழோடு நான் வெல்ல நடவிடும் இடமிடு சிறு

ஆடிடும் தென்னே நாடகம் என்ன மனதினில் என்ன தவறுவதென்ன மயக்கமா

நேரம் இப்பொழுது 10:35. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் அடுத்து வலம் வர இருப்பது அவனொரு சரித்திரம் படத்திற்காக.

0: முத்துச்சிதறலில் அடுத்து ஒலிக்க இருப்பது அவர்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சதன்.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில்

நேரம் இப்பொழுது 10:48. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி குரலில் வருவது கவிக்குயில் பட பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் இன்றுபோல் என்றும் வாழ்க. ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி எஸ் சசிரேகா, பி சுசீலா.

நல்லறமாய் கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழப் போகும் பாவை உண்டா சொல்லுங்க. இல்லறமே நல்லறமாய் கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழப் போகும்

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். தொடர்வது 10-11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 820 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தேன் சிந்தும் நேரம். உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ.என். பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ.வி. மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். தேன் சிந்தும் நிகழ்ச்சியில் அடுத்து வைகாசி பொருந்தாட்சி திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நீரும் நிகழ்ச்சியில் அடுத்து பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 மணிக்கு உழப்பர் உலகம் நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் வேல்முருகன் அவர்களின் உரை இடம்பெறும். நிகழ்ச்சியில் அடுத்து பணக்காரன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ரா.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் தெற்கு தெரு மச்சான்.

நேயர்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏஎன் பாகியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் புலன் விசாரணை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணீர்ல மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமா இருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10 ஆகாஷ்வாணி.
1: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரலில் ஏ.என். பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ.வி. மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ. மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே. வேல்முருகன். 2:15 திரைகானம் கேட்கலாம்.

2:40 ஹிந்தி இசைப்பயிற்சி கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். ஜோதி ஸ்வரூபிணி பெரியசாமி தூரன் பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறன்றும் பிற்பகல் 2:40 இசைப்பயிற்சி நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், மாலை 4 மணிக்கு விடியலை தேடி நாடகம் எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறைதாஸ், செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கியுள்ள கைச்சிலம்பு பாடல்கள் வானொலிக்கு 90 நிறைவு பகுதி இன்று இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் செல்வன் ஜெபராஜ், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், 7:30 மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் விரா வேல்முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் பற்றிய தகவல்கள். 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 திரைப்பட பாடல்கள் வலம் வரும், 10 மணி வரை ஒலிபரப்பாகும். 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: at Mullapur in New Chandigarh today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சகல கலா வாணியே ராகம் கேதாரம் ஆதிதாளத்தில் அமைந்த சுத்தானந்த பாரதி பாடல்.

0: கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி
2: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்

0: ஆகாஷவாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

0: உள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் 10 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 9 வரை பலத்த காற்று இதே வேகத்தில் கர்நாடகம், கேரளம், கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள், தெற்கு வங்கக்கடற்பரப்பின் மத்திய பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 10 அன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்கக்கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். அறிவிக்கப்பட்ட இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள். பொன்பணி வைரமுத்து இயற்றிய பாடல் முதலில், பாடியவர் பி. மாதுரி, இசை ஷியாமலா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 1:30. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2020 ஏப்ரல் மாதம் 24 தேதி அன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று பிரதமரால் தொடங்கப்பட்ட ஸ்வமித்வா திட்டம் கிராம குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு உரிமைகளின் பதிவு வழங்குவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார மாற்றத்திற்கு ஊக்கமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நில எல்லையை வரையறுத்து வரைபடமாக்கலில் மேம்பட்ட ட்ரோன் மற்றும் GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த திட்டம் சொத்தை பணமாக்குதலை ஊக்குவிக்கிறது, வங்கி கடன்களை அணுகுவதை எளிதாக்க சொத்து தகராறுகளை குறைக்கிறது, கிராம அளவில் விரிவான திட்டமிடலை ஊக்குவிக்கிறது. உண்மையான கிராம சுயராஜ்யத்தை அடைவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த முன்முயற்சி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்துவதற்கும் அதை தற்சார்பாக மாற்றுவதற்கும் கருவியாக உள்ளது. கிராமங்களில் வசிப்போருக்கு வீடுகள் மற்றும் நிலத்திற்கான சட்டப்பூர்வ உடைமை அட்டைகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. ட்ரோன்களும் சிறப்பு வரைபட கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளன. ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் பெறப்படும் சொத்து அட்டைகளை கொண்டு வங்கியில் கடன்கள் பெற முடியும். தேசிய தகவல் சேவை மையத்தின் உதவியுடன் நில அளவை துறையால் இந்த திட்டம் செயலாக்கப்படுகிறது. இந்தியாவில் கிராமப்புற நிலத்தின் கணக்கெடுப்பும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் முழுமையடையாமல் இருந்தது. பல மாநிலங்கள் கிராமங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை வரைபடமாக்கவோ அல்லது ஆவணப்படுத்தவோ தவறிவிட்டன. சட்ட ஆவணங்கள் இல்லாத நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களை முறையான பதிவுகள் இல்லாதவர்களாக ஆக்கியுள்ளது. இது அவர்கள் தங்கள் வீடுகளை மேம்படுத்த நிறுவன கடன் பெற அணுகுவதையோ அல்லது கடன்கள் மற்றும் பிற நிதி உதவிகளுக்கான அடமான சொத்தாக தங்கள் சொத்துக்களை பயன்படுத்துவதையோ தடுக்கிறது. பொருளாதார அதிகாரம் அளித்தலுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சொத்து ஆவணங்களின் இன்றியமையாத முக்கியத்துவத்தை உணர்ந்து ஸ்வமித்வா திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நில பதிவேடுகளை உருவாக்குதல் மற்றும் சொத்து தொடர்பான தகராறுகளை குறைத்தல். கிராமப்புற இந்தியாவில் உள்ள குடிமக்கள் தங்கள் சொத்தை நிதி சொத்தாக பயன்படுத்தி கடன்கள் மற்றும் பிற நிதி சலுகைகளை பெறுவதற்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதல். சொத்துவரி நிர்ணயம்: இது பகிர்ந்தளிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு நேரடியாக சேரும் அல்லது மாநில கருவூலத்தில் சேர்க்கப்படும். எந்த ஒரு துறையும் தங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கணக்கெடுப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் GIS வரைபடங்களை உருவாக்குதல். GIS வரைபடங்களை பயன்படுத்தி சிறந்த தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் ஆதரவளித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த ஸ்வமித்வா திட்டம். உலகில் பொருள் வளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் நிலம் ஓர் அத்தியாவசிய வளமாகும். அறிக்கைகளின்படி இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் நில மோதல்களின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஸ்வமித்வா திட்டம் உள்ளூர் மட்டத்தில் மோதல்களுக்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான உயர் தெளிவுத்திறன் கொண்ட டிஜிட்டல் வரைபடங்கள் பள்ளிகள், சமூக சுகாதார மையங்கள், ஆறுகள், தெருவிளக்குகள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வழிவகுக்கும். நிதியை திறம்பட ஒதுக்கீடு செய்தல் மற்றும் அணுகுதலை அதிகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஸ்வமித்வா திட்டம். இதன் முக்கிய விளைவு மக்கள் தங்கள் சொத்தை பிணையமாக வைத்து பணமாக்க உதவுவதாகும். மேலும் சொத்து வரி விதிக்கப்படும் மாநிலங்களில் சொத்து வரியை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இது முதலீடுகள் அதிகரிப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் வழிவகுக்கிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani. The news read by Sunil Verma. External Affairs Minister Dr. S. Jaishankar said that the joint commission between India and Indonesia is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. The External Affairs Minister made these opening remarks

0: ஒருத்தவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, பொதுமக்களாய நாம் நல்லா தூங்கணும்னா அவங்க துணை வேணும். அவங்க விழிப்போடு இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காவல்துறை காவல்துறை நண்பர்கள் தான் அந்த பெருமைக்குரியவங்க. அந்த காவல்துறையில் பணி சேர்ந்து சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளராக பதவி உயர்வுகள் பெற்று ஓய்வு பெற்ற திரு மணிவண்ணன் ஐயா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை சந்திப்போம். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்னென்ன, அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சந்திச்சிருக்காங்க, அந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி
0: சார். காவல்துறை அப்படின்னாலே மக்கள்கிட்ட வந்து காவல்துறை எங்கள் நண்பன் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும்னா 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய நபர்கள் நீங்க சார். அந்த வகையில எனக்கு தனிப்பட்ட ரீதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காவல்துறையில் அதுவும் எஸ்பி ஆக இருந்து ஓய்வு பெற்ற நபர் நீங்க சார். உங்களுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம், அதாவது உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
1: நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி மாநகர். என்னுடைய தாயார் வந்து இடைநிலை பள்ளியோட தலைமை ஆசிரியராக இருந்தவங்க. தந்தை வந்து காவல்துறையில இரண்டாம் நிலை காவலராக வேலைக்கு சேர்ந்து ஆய்வாளராக பணியை நிறைவு பெற்றவங்க. கல்விங்கிறது திருச்சி ஆர்சி மேல்நிலை பள்ளியில படித்தேன். அப்புறம் பெரியார் ஈவரா கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் படித்தேன். அப்புறம் தேசிய கல்லூரியில எம்எஸ்சி கணிதம் படித்தேன். அதுதான் கல்லூரி வாழ்க்கை. எம்எஸ்சி கணிதம் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அரசு வேலை கிடைச்சிச்சு
0: சார். ரொம்ப நல்லது சார். இப்ப உங்களுடைய குடும்பம் சார், உங்களுடைய குழந்தைகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எங்களுக்கு
1: இப்ப மனைவி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, விவசாயி. அவங்க மகள் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில துணை பேராசிரியராக வேலை செய்து வர்றாங்க. அவங்களும் முனைவர் பட்டம் பெற்றவங்க. ட்ரிபிள்இன்னு சொல்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் அந்த இன்ஜினியரிங்ல முனைவர் பட்டம் பெற்றவங்க. பொண்ணு திருமணம் ஆயிட்டு, பையன் வந்து கனடால இருக்கான். இங்க வேளம்மாள் கல்லூரியில பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு கனடாவுல போய் அங்கேயே படிச்சுட்டு இப்ப அங்கேயே ஒர்க் பண்றாரு.
0: நல்லதுங்க சார். சார், நீங்க வந்து பள்ளி கல்லூரி திருச்சியில படிச்சீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய அரசு துறை காவல்துறைக்கு எப்ப வந்தீங்க, அதுக்கான தூண்டுகோல் என்ன சார்?
1: தூண்டுகோல்னு ஒண்ணும் இல்லை. எங்க தந்தை வந்து காவல்துறையில பணியாற்றியவர். காவலிலே இரண்டாம் நிலை காவலராக இருந்து அவரு தலைமை காவலராகி சார்பு ஆய்வாளராகி ஆய்வாளராகி பணி நிறைவு பெற்றவர். நாங்க காவல் குடியிருப்பிலேயே குடியிருந்ததுனால அப்ப வந்து தமிழக காவல்துறையை பற்றி மட்டும்தான் தெரியும். அதனால அந்த பணிக்கு போட்டேன். போட்ட உடனே வேலையும் கிடைச்சிச்சு.
0: எந்த வருஷம் சார்?
1: 1987.
2: வேண்டாம் அழித்து விடு நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே பணிந்து பணிந்து இந்த கூலி வரை.

கால் வென்றது அது அந்த காலம், ஆயுதம் வெல்வது அது இந்த காலம், ஆயுதம் கெழுக ஆணவம் அழிக இனி

இருப்பது முறை அல்ல, போர்க்களத்தில் செய்வது கொலை அல்ல. விஜயா விஜயா பிள்ளை எனடா வேலை கண்ட.

0: கொஞ்சம் ஓய்வு கொடு, அவர் கை கடி எங்கே பாங்கு விடு, பொதுவாக புதுமை அழிக தீமை ஒழிக.
1: சரிங்க சார், உங்களுடைய முதல் அப்பாயின்மெண்ட் எந்த மாவட்டத்துல சார் நீங்க சேர்ந்தீங்க?
2: முதல் எடுத்தோன்னே இந்த சட்டம் ஒழுங்கு பிரிவுன்னு இருக்கு, அதுல தேர்வானவங்க இரண்டு கல்லூரியில படிக்க அப்போ இது பண்ணாங்க. சென்னையிலையும் வேலூர் கோட்டையில் இருக்கிற கல்லூரியிலையும் படித்தோம், பயிற்சி கல்லூரியில். நான் வேலூர் பயிற்சி கல்லூரியில் ஓராண்டு பயிற்சி பெற்றேன். பெற்றுட்டு 1988 மதுரை மாநகருக்கு மாற்றினோம். அங்கேருந்து பயிற்சி முடித்தோன்னா மதுரை மாநகருக்கு வந்தோம்.
1: சரிங்க சார். சார், நீங்கள் முதல்ல பணியில் சேர்ந்த அந்த நாள், அந்த பசுமை மாற நினைவுகளை எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: 1988 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள், இப்போ வந்து ஆணையர் அலுவலகங்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அது அப்ப ஆணையர் கிடையாது, காவல் கண்காணிப்பாளர், மதுரை அர்பன் என்று சொல்லுவார்கள். அப்ப எனக்கு வந்து முதல் முதல்ல அவனியாபுரம் காவல் நிலையத்தை ஒதுக்கினாங்க. முதல் நாள் வந்து வேலைக்கு பணிக்கு சேர்ந்தோடனே அவனியாபுரம் காவல் நிலையம்னு இது பண்ணாங்க. அது வந்து திருப்பரங்குன்றம் வட்டம் அப்படின்னு சொல்லி, அப்ப திருப்பரங்குன்றத்துல வட்டத்துல தான் இருக்கும், அந்த ஆய்வாளர்கிட்ட தான் அறிக்கை செய்யணும். அதனால திருப்பரங்குன்றம் மீனாட்சி அம்மன் கும்பிட்டுட்டு திருப்பரங்குன்றம் போனோம். திருப்பரங்குன்றத்துல இருந்து அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை பார்த்துட்டு அவனியாபுரம் காவல் நிலையம் போனோம். அப்ப ஆய்வாளருக்கே 3 காவல் நிலையங்கள் இருந்துச்சு. ஒரு ஆய்வாளருக்கு திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், பெருங்குடி ஆகிய 3 காவல் நிலையங்கள் இருந்துச்சு.
1: முதல் நாள் என்ன சார் பண்ணீங்க?
2: முதல் நாள் என்னை வரவேற்றது வந்து 1971 முதல் நிலை காவலர், அவர் பேர் மறந்து விட்டது எனக்கு. ஆனா அவர் முதல்ல போலீஸ் நாங்க உள்ள போனப்ப சல்யூட் அடிச்சு வரவேற்றது ஒரு முதல் நிலை காவலர். 1971 ஐயா வங்காளதேச போர் நடந்த வருஷம் தான் என்னோட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது அவர் வரவேற்றது எங்களுக்கு இன்னும் பசுமையா இருக்கு.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார், அடுத்து சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷமா சார் வேலை பார்த்தீங்க? அடுத்த உங்களுடைய பதவி உயர்வு?
2: மதுரை மாநகர், மதுரை ஊரகம், தேனி மாவட்டம். அப்ப வந்து மதுரை மாவட்டமும் மதுரை தேனியும் இப்ப பிரிக்கப்பட்ட தேனி வந்து அப்ப மதுரை மாவட்டத்துல ஒரு பகுதி அப்ப இருந்துச்சு. அந்த மாவட்ட பகுதிகளில் வேலை பார்த்தேன், ஒரு 11 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதுலேயே கியூ நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் வேலை பார்த்தேன். அப்புறம் காவல் பயிற்சி கல்லூரி, பயிற்சி பள்ளி, காவல் பயிற்சி பள்ளின்னு ஒன்று, அதில் பெண் காவலர்களுக்கு ஆசிரியராக சட்ட போதகராக பணியாற்றினேன். முதல்ல 96.
1: அப்புறம் ப்ரமோஷன் சார்?
2: ப்ரமோஷன் வந்து 98 ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று முதல் காவல் நிலையம் தல்லாகுளம், மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில்.
1: மதுரை தல்லாகுளம்
2: காவல் நிலையத்தில் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராகவும் பணியாற்றினேன், ஆய்வாளராகவும் பணியாற்றியிருக்கேன்.

0: சார், இதுக்கு இடையில உங்களோட திருமண வாழ்க்கை சார், நீங்க எப்ப திருமணம் பண்ணீங்க, அந்த திருமண நினைவுகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: திருமண நினைவுங்கிறது, அவனியாபுரம் காவல் நிலையத்துல ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் பணியாற்றினேன். 10 நாள்ல மறுபடியும் ரீஅலைன் பண்ணாங்க. அதுல வந்து நான் அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு மாறிட்டேன். ஏன்னா ஒரே காவல் நிலையத்துல 7 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் 2 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு அனுப்புனாங்க. அதன்படி அண்ணா அண்ணாநகர் காவல் நிலையத்தில் முழு பயிற்சியுமே 6 மாதமும் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தான் பண்ணினேன். அப்போ எனக்கு திருமணம்
0: ஆயிடுச்சு.
1: அரேஞ்சு மேரேஜ் சார்,
0: என்கிட்ட
1: எதுவும் கேட்க கூட இல்லை.
0: அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அந்த
1: கேட்கக்கூடியும் கிடையாது. அதை வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்கு. போய் பொண்ணை போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், அந்த பொண்ணை போய் நீயும் பார்த்துட்டு வந்துரு, வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுது, எப்படி இருக்குன்னு எழுதுன்னு சொன்னாங்க. அதை ஒரு கடிதமாக எழுதி எங்கள் அம்மாவுக்கு அனுப்பியிருந்தேன். அதை கவிதையாகவே எழுதி அனுப்பியிருந்தேன். ஆமாம், கவிதையாகவே எழுதி ஒரு சின்ன கருப்பு குத்து விளக்கு. கருப்பு என்றதற்கு கடும் எதிர்ப்பு உள்ளூர்காரர்களிடம், மாநிலம் என்று மாற்றிக்கொள்ள சொன்னார்கள். அந்த சின்னமன் ஒரு செயலுக்கண்ட என் கண்களில் பிரகாச ஒளின்னு சொல்லி ஒரு கவிதை, அதாவது அதை தொடர்ச்சியாக எழுதி முடித்திருந்தேன். போதும் என்பதை விட பொருந்தும் என்பதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடித்திருந்தேன். அதையும் என்னுடைய முதல் கவிதை நூல் கனவு குளியல்னு சொல்லி முதல் கவிதை நூல் 1999 வெளியிட்டோம். முதல் கவிதை நூல் அந்த கவிதை வெளியாயிருக்கு.
0: அதாவது அப்ப நீங்க ஒரு உங்களுக்குள்ள ஒரு கவிஞரும் ஒளிஞ்சிருக்காங்க சார். அப்ப
1: இல்ல, ரசிகன், நல்ல ரசிகன். கவிஞர்னு ஒருவர் வந்து தன்னையே அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நான் ஒரு நல்ல ரசிகன். அதை வந்து தமிழோடு சேர்ந்து

0: எப்போ சார் கல்யாணம் செஞ்சோன்னு நீங்கள்?
1: 89
0: மதுரை மாவட்டத்தில்.
1: மதுரை மாவட்டத்தில் தேனி மாவட்டம்.
0: தேனி மாவட்டம். சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க கவிதையெல்லாம் சொன்னீங்களே சார், நீங்கள் புத்தகங்கள் நிறைய எழுதுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய திருமண பொருத்தம் தான் பொண்ணு பார்த்து அம்மாவுக்கு வந்து கவிதை நடையிலேயே நீ அந்த காலத்திலேயே வந்து லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் நிறைய கவிதை எழுத பழக்கம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுறதாக கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க?
1: முதல் புத்தகம் கனவு குளியல் என்ற நூல் ஒன்று, கவிதை, என்னோட கவிதைகள். நான் வந்து இளம் பிராயத்திலிருந்து கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப இருந்து எழுதின கவிதைகளை தொகுத்து வைத்திருந்தேன். 1984 அதை நூலாக வெளியிடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினேன், அப்போ முடியலை. அதற்கு பின்னாடி அதெல்லாம் தொகுத்து வைத்து கொண்டே இருந்தேன். அப்புறம் சார்பு ஆய்வாளராக மதுரை திருப்பரங்குன்றத்தில் 92 வேலை வார். அப்போ அங்கே தமிழ் கூத்தன்னு ஒரு பெரிய அறிஞர், மில் தொழிலாளி, மஜ்ரா கோட்ஸோட மில் தொழிலாளி. ஆனால் வீட்டில் 5000 நூல்களுக்கு மேல் வைத்திருந்தார். ஒரு மில் தொழிலாளி, நடமாடும் கலைக்களஞ்சியம் மாதிரி. எந்த தமிழில் போய் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் சரியாக பதில் சொல்வார், அதாவது விளக்கமாக தெளிவாக. அவர் வந்து நான் 92 திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறப்ப மேடையில் கவிஞராக ஏற்றினார், கவியரங்கத்தோட இதில் ஏற்றினார். ஏற்றி சில கவியரங்கங்களில் நான் கவிதை பாடினேன், சில இதில் நானே கவியரங்க தலைவராகவும் இருந்தேன். அப்படி ஏறி நமக்கு அந்த பழக்கம் கொடுத்தது ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு, கவிஞர்னு அடையாளத்தை. அப்புறம் அந்த இதை எப்படியாவது ஒரு பதிவு செய்யணும், வெறுமனே கவிதைகளை கவியரங்கங்களில் பாடுறதும் எழுதுறதும் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ தினமலர், மதுரை தினமலரில் 1993 ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தை பற்றி ஒரு படம் போட்டு கவிதை கேட்டிருந்தாங்க. வெள்ளம் வந்து வெள்ளத்தில் வீடிலிருந்த ரெண்டு மாணவர்கள் வீட்டில் தேடி பார்க்குற மாதிரி ஒரு படத்தை போட்டு இதற்கு ஒரு யார் கவிதை தோன்றுதோ அவங்க கவிதை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை போட்டி சின்னதா வைத்திருந்தாங்க. அதற்கு நான் எழுதி அனுப்பினேன். அதற்கு தினமலர், மதுரை தினமலர் வந்து முதல் பரிசு வழங்கினாங்க. 100 ரூபாய் 1993 100 ரூபாய் பரிசா பெற்றேன். அந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் தொகுத்து நூலா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி, அது இல்லாம பல இலக்கிய கட்டுரைகள் இலக்கியத்துல அப்பப்ப தோன்றதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வந்தேன். அதை 99 நான் ஆய்வாளர் ஆன பிறகு SS காலனி காவல் நிலையத்தில் பழனி பாத யாத்திரை செல்றத பத்தி ஒரு நூல் போட்டிருந்தேன், ஒரு சின்ன நூல் தான் அது. அது என்ன, பழனி பாத யாத்திரை ஏன் செல்லுகிறார்கள்? 2.5 மணி நேரம் பஸ்ல போய் பேருந்துல போய் இறங்கிடலாம், அதை எதற்கு அவர்கள் 5 நாட்கள் 4 நாட்கள் ரொம்ப கடினப்பட்டு நடந்து போய் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத மையமாக வைத்து ஒரு நூல் வெளியிட்டேன். அதில் வந்து அரசு என்ன செய்ய வேண்டும், பக்தர்களாக இங்கேருந்து நடைபயணம் மதுரையிலிருந்தும் திருபுவனத்திலிருந்தும் அருப்புக்கோட்டையிலிருந்தும் நடந்து செல்பவர்கள் பழனி நோக்கி நடந்து செல்கிறாங்கள, அவங்க என்ன செய்யணும், அவர்கள் செய்கின்ற தவறு என்ன, பக்தர்கள் வந்து நடு ரோட்டில் நடந்துடக்கூடாது, ஓரமாக போகணும், அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி, அப்புறம் பொதுநல அமைப்புகள் என்ன செய்யணும் அப்படின்லாம் என்னுடைய கருத்துக்களை ஒரு நூலா பழனி பாத யாத்திரைன்னு சொல்லி 2010 வெளியிட்டேன் ஒரு நூல் வெளியிட்டு. அதற்கு பின்னாடி அப்புறம் 16 வான் தொட்டில் அப்படிங்கிற பேர்ல ஒரு கவிதை நூல் வெளியிட்டு, 2019 அணுகாது அகலாது அப்படின்னு ஒரு கவிதை நூல், 4 கவிதை நூல், ஒரு பயண கட்டுரை எழுதினேன். 2020 ஒரு சமண மத துறவியை போய் ஒரு மாலை நேரத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: எந்த ஊர்லங்க சார்?
1: மதுரையில் தான். அவரை போய் பார்த்தப்ப இவர் இந்த மாதிரி நூட்களெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப அந்த துறவி என்ன சொன்னார்னா, என்னுடைய குரு இதில் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதை ஒருத்தவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க, அதை நீங்கள் தமிழ் மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஒரு 2.5 மாதத்தில் அந்த நூலை ஆங்கிலத்திலிருந்து அதை தமிழில் மொழிபெயர்த்தேன். இந்தியா முழுவதும் அந்த ஜைன மதத்துக்காரவங்க அதை தமிழில் வெளியிட்டிருக்காங்க. ஜெயிலர்னு பேர் அந்த நூலோட பேர்.
0: ஜெயிலர்,
1: ஜெயிலர், அந்த நூலோட பேர் ஜெயிலர்.
0: நல்லதுங்க சார்.
1: இங்கிலீஷ்லேயும் ஜெயிலர் தான், ஹிந்திலேயும் ஜெயிலர் தான், தமிழ்லேயும் ஜெயிலர். அப்புறம் இதுக்கு இடையில நான் அப்பப்போ தினமலர், தினத்தந்தி அந்த மாதிரி இது, அப்புறம் ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் எழுதுவேன். இதெல்லாம் எழுதி ஒரு 40 கட்டுரைகள் அப்படி எழுதி வைத்திருந்ததை கிடைத்த

0: கொஞ்ச நேர ஓய்வில் அப்படின்னு ஒரு புத்தகம், கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில். அப்புறம் இப்ப நீங்க கேட்டீங்க, சொன்னீங்கல்ல எஸ்ஐஆர் இருந்து எஸ்பி வரைக்கும் ஆனவர், எஸ்ஐல இருந்து எஸ்பி வரைக்கும் ஆனத என் இனிய காவல்துறை அப்படின்னு நூல் எழுதி வெளியிட்டேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் பார்த்த முக்கியமான விடயங்கள் இதெல்லாம் வந்து அதுல எழுதினேன்.
1: சார், இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, எல்லாருமே பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் வந்து தன்னோட பணிக்கால நாட்களை வந்து புத்தகங்கள் எழுதுவாங்க. நீங்க எப்படி சார் வேலை பார்த்துட்டு இருக்கப்பவே வந்து எழுதுனீங்க?
0: அதுதான் எனக்கு ஒரு ஆர்வம். பல இவங்க வந்து நமக்கு முன்னாடி அதிகாரிகளாக இருந்தவர்கள், பணியில இருந்தவங்க, நமக்கு நண்பர்கள்லாம் சிலர் எழுதியிருக்க, பணியில இருக்கிறப்பயே வெளியிட்டனும், ஓய்வுக்கு பெற்ற பிறகு அவங்க எழுதுறது வந்து அவ்வளவு அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கறதுனால பணியில இருக்கிறப்பயே வெளியிடணுங்கிறதுக்காக என் இனிய காவல்துறை அப்படிங்கிற தலைப்புல அதையும் அந்த கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில்னு நான் எழுதின கட்டுரைகள், நான் எழுதின இதுங்களை வந்து ஒரு 46 கட்டுரைகளை நூலா வெளியிட்டோம்.
1: சார், இன்னொன்னு, இப்ப காவல்துறை பணி அப்படின்னாலே வந்து ஒரு மனம் அழுத்தம் சார்ந்த பணி, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த பணி. சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்தை என்னால சரியா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல எப்படிங்க சார் வந்து 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய ஒரு காவல் பணியில இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுத முடிஞ்சு, அந்த ரகசியம் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ரகசியம் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் தான். தமிழுக்கு நம்ம வந்து மனிதனா பிறந்துட்டோம், பணி சம்பளம் குடும்பம் அது வந்து ஒரு இது, தமிழுக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான்.

0: ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் பணிச்சுமையான வேலை, இன்னொரு பக்கம் படிப்பு.
1: அதற்கு பின்னாடி நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு நம்மள போட்டுக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், சரி முனைவர் பட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தேன். அந்த எம்ஏ ஹிஸ்டரியை வச்சு பிஹெச்டி வரலாறுல போட்டேன். த ரோல் ஆஃப் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு ஏ ஸ்டடி அப்படின்னு சொல்லி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல 2011 டாக்டர் பட்டம் வாங்கினேன்.
0: அடே அப்பா, கேட்கவே வந்து பிரமிப்பா இருக்கு. அதாவது சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்றீங்க, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி, அப்படியே பதவி உயர்வு ஒரு பக்கம் வர, பணிச்சுமை ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கப்ப முனைவர் பட்டமும் பெற்றிருக்கீங்கன்னா ஏற்கனவே சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டீங்க.
1: டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம ஓய்வு நேரத்தை கொஞ்சம் சுருக்கணும், ஓய்வு நேரத்தை சுருக்கணும். எந்த ஓய்வு எங்க போய் ஒரு ஓய்வு கிடைச்சாலும் சரி அதை வந்து பயன்படுத்துவேன். இப்ப சில நேரம் தேவையற்ற கால விரயம் ஆகும், அந்த மற்றவங்க கால விரயம் பண்றதை வந்து நான் வந்து கொஞ்சம் உபயோகமா பயன்படுத்துவேன். அவ்வளவுதான், அதை பயன்படுத்துவேன்.
0: சார், இன்னொரு இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். அதாவது காவல்துறை பணியில அவ்வளவு நெருக்கடியான பணியிலும் எப்படி சார் குடும்பத்தை எப்படி சார் நீங்க கொண்டு போனீங்க? ஒரு பக்கம் லீவு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க காவல்துறை.

0: காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தியாகிகள். அவங்க வந்து பாவம் தான், அந்த குழந்தைகளும் சரி மனைவிமார்களும் சரி அவங்க பாவம் தான். அதையும் மீறி ஜெயிக்கிறவங்க தான் வென்று கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே. அதில் நம்ம வந்து நம்ம குழந்தைகளும் படித்தாங்க, இப்போ நம்ம குழந்தைகளையும் வேலை செய்யணும், அவங்க சம்பாதித்து முன்னேறணுங்கிற அந்த ஒரு இதை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதனால அவங்க சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும்.
1: உங்களுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னால் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் நினைவுபடுத்த விரும்புறீங்க?
0: எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேர், மனைவி அவங்க வந்து இப்போ உதவியாக இருந்தது மனைவி. ஆனால் எனக்கு வந்து உந்துதல் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான், அம்மாவும் அப்பாவும் தான் உந்துதல் ரெண்டு பேருமே. அப்பா வந்து காவல்துறையில் வந்து படித்த ஊர்லேயும் சரி, அவர் வந்து பெரிய செல்வந்தர் அல்ல, ஒரு சாதாரண விவசாயியோட பையன் தான், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாரு. வேலைக்கு வந்து அவருக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அவர் வந்து காவல்துறையில் இரண்டாம் நிலை பணியில் சேர்ந்து காவலராக சேர்ந்து ஆய்வாளராக உயர்ந்தார், கஷ்டப்பட்டு இது பண்ணார். அம்மா வந்து அப்பயே எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றாங்க.
1: சார், கிட்டத்தட்ட காவல்துறையில் நீங்கள் வந்து 35 வருடம் வேலை பார்த்துருக்கீங்க.
0: 36 வருடம் 6 மாதம் 36 வருடம் 6 மாதம் 3 வேலை பார்த்திருக்கீங்க. நாங்க வந்து பாதுகாப்பு பணியில இருக்கோம். அப்ப கும்பகோணத்தையே 30 காவல் நிலையங்களா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கொடுத்து பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு, நல்ல திட்டமிடல் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நாங்க வந்து நான் நின்னுகிட்டு இருந்த பாதுகாப்பு செய்த இடம் என்னன்னா கும்பகோணம் அரசு மருத்துவமனையோட வாசல் பகுதி. அப்ப வந்து அந்த வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களை இப்ப அளவுக்கு தொலை தொடர்பு வசதிகள், தொலைபேசி இதெல்லாம் கிடையாது, வசதியே கிடையாது. ஹாம் ஹாம்னு சொல்லி ஒரு ரேடியோ ஒன்று இருந்துச்சு, அதுலதான் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணி கொண்டிருந்தாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை குலுக்கி எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கப்பே ஆம்புலன்ஸ் வருது, அடிச்சு வருது. வந்தா சார், ஆம்புலன்ஸ்ல வர்ற அந்த ஓட்டுநரும் உதவியாளரும் கத்திக்கிட்டே வராங்க. சார், பின்னாடி இன்னும் 2-3 ஆம்புலன்ஸ் வருது சார், நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஒதுக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு இருக்காரு எங்களை, பரவாயில்ல சார், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க நல்லா சமாளிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் வந்து அங்க வந்திருந்த ஒரு பக்தர் வந்து சொல்றாரு. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அலாரம் அடிச்சுட்டு சைரனோட வருது. வர்றப்ப சரின்னு ஒதுக்கி விடுறோம். ஒரு வண்டி, 2 வண்டி, 3 வண்டின்னு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. விபத்து நடந்துருச்சு. மருத்துவமனைக்குள்ள வந்து என்னுடைய மகன் காணா, என்னுடைய மனைவி காணா, எங்க அம்மாவை காணா, அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கூட்டமும் மருத்துவமனைய தேடி வருது ஒரே நேரத்துல. மருத்துவமனைக்குள்ள கூட்டத்தை பாத்தீங்கன்னா, மனைவியை காணா, எங்க அப்பாவை காணா, எங்க அண்ணனை காணா, தம்பியை காணான்னு ஒடியாறாங்க, உள்ள வராங்க. கூட்டம் அலைமோதுது. அப்ப ஒரு 2 அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள், தமிழ்நாட்டு அளவுல பெரிய மாவட்ட அளவுல அதிகாரிகள், 2 அதிகாரிகள் வந்தாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து ரொம்ப அருமையான அந்த டாக்டர் தான் யாருமே மறக்க முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, போஸ்ட்மார்டம் நான் சர்டிபிகேட் தரேன், நீங்க முதல்ல யாரு எந்த பாடி யாரோட ரிலேஷன் அதை வந்து நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க, பேர் அட்ரஸ் வாங்குங்க, நகைகள் தொலைஞ்சிடாம பாத்துக்கோங்க, நகைகளோ பிலாங்கிங்ஸ் அவங்க வச்சிருக்கிற மற்ற பொருள்களோ தொலைஞ்சிடாம மட்டும் பாத்துக்கோங்க. நீ உங்களுக்கு நான் உடனடியா மற்ற என்னோட டாக்டர் வேலைகளை நான் உடனே பண்ணித்தரேன், நீங்க அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்ட்ட, மாவட்ட அளவில் இருந்த அதிகாரிகள்ட்ட, ரெண்டே மாவட்ட அதிகாரிகள் உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோடனே அவங்க கிட்ட சொன்னோடனே உடனே அவங்களும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கூடுதலா போலீஸை வர வச்சு இது பண்ணி இது பண்ணப்ப அந்த பாடி மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்றதுக்கு என்னைய தான் உள்ள அனுப்புனாங்க. கை விரல் விட்டு 1, 2, 3, 4, 5 எண்ணணும். அந்த 53 பாடி அப்போதைக்கு இருந்தது, அதை விரல் விட்டு என்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு சார். நிகழ்ச்சி நிறைவா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துல இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக உங்களுடைய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், பணிக்கு சேர்றப்பயே இருப்பதில் எந்த துறையில் நீங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில உயர் நிலையான பதவிக்கு போக முயற்சியுங்கள். படிக்கிறப்பயே உயர் நிலைக்கு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், இதுதான் பெரிய போஸ்டோ, அந்த போஸ்டுக்கு நாம் போகணும். அப்படி நம்ம போலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் மாதிரி மற்ற மாணவர்களுக்கு இருக்கான்னு தெரியல. வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தி நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடலாம்.
1: கண்டிப்பா சார்.

0: உங்களுடைய அந்த விருப்பம் தமிழக இளைஞர்கள் அரசும் சரி தனியார் எல்லாத்திலயும் வந்து எங்க போனாலுமே அது உயர்நிலையை வந்து நம்ம தமிழக மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமா கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் நேயர்களுக்காக வந்து செலவழிச்சு நிலையத்துக்கு வந்து நிறைய அனுபவங்களை சொன்னீங்க. உங்களுடைய பிறப்பின் காலம் ஆரம்பிச்சு உங்களுடைய ஓய்வு, பதவி உயர்வு, பணியில சேர்ந்தது, பதவி உயர்வு, ஓய்வு, நீ எழுதின நிறைய நூல்களை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பதிவு கேட்கறவங்களுக்கு நிச்சயமா வந்து உள்ளுணர்வுல ஒரு மாற்றத்தை கொண்டு
1: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

இதுவரை இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கணித வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா்.

0: கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து 1 ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
3: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட
2: பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: '2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 17th. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் வரும் July 17th விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கான விண்ணப்பங்களை அனுப்ப கடைசி நாள் வரும் July 17th. இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். www.tanuvas.ac.in. மற்றொரு இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in.
7: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
8: 4 தகவல்களை வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணணும் ரெகுலராக. டிஸ்ட்ரெஸ், அர்ஜென்சி, செக்யூரிட்டி, ரொட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு மீனவர்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மேடே அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரெஸ், ஆபத்தில் இருக்காங்கன்றதுக்கான பொருள்.
7: மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
9: Good afternoon. This is Akashwani and I'm Sunil Verma with the midday news. The headlines. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review. Home Minister Amit Shah calls for close watch on financial and property transactions.

நேரம் 2:25 பத்து நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஹரிச்சரண் பாடிய பாடல், படம் அவன் இவன்.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். பெரியசாமி தூரன் பாடலை இன்று நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்.
2: இன்றைக்கு நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம கூட இசை பயிற்சியில் பங்கெடுத்துக்க வந்திருக்கிற மாணவிகள்

0: கிரண்மயி, ஸ்வேதா. நம்ம பாட போகிற பாட்டு திரு மறைந்த பெரியசாமி தூரன் அவர்களுடையது. ஜோதி ஸ்வரூபிணி ராகத்தில் ஜோதி ஸ்வரூபிணின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. முதல்ல இந்த பாட்டை கொஞ்சம் எழுதிக்கோங்க. பல்லவி ஜோதிஸ்வரூபிணி.
1: ஜோதிஸ்வரூபிணி.
0: ஜயசிம்மவாகினி.
1: ஜயசிம்மவாகினி.
0: ஸ்ருதிகள் போற்றிடும்.
1: ஸ்ருதிகள் போற்றிடும்.
0: நாத பிரகாசினி.
1: நாத பிரகாசினி.
0: பல்லவி இவ்வளவுதான். ஜோதி ஸ்வரூபிணி, ஜயசிம்மவாகினி, ஸ்ருதிகள் போற்றிடும், நாத பிரகாசினி. அனுபல்லவி ஜோதியாய்.
1: ஜோதியாய்.
0: என் மனக்கோயிலில்.
1: என் மனக்கோயிலில்.
0: தோன்றுவாய்.
1: தோன்றுவாய்.
0: ஜோதியாய் என் மனக்கோயிலில் தோன்றுவாய். அடுத்த லைன் தூய பேரின்பமே.
1: தூய பேரின்பமே.
0: நல்கும்.
1: நல்கும்.
0: தயாபரி.
1: தயாபரி.
0: தூய பேரின்பமே நல்கும் தயாபரி. இவ்வளோதான் அனுப்பல்லவி. இதன் தொடர்ச்சியாக ஒரு சிட்டஸ்வரம் வரும். அதை நீங்கள் வந்து பாடுறபோது அதனுடைய கால பிரமாணத்தோட கால குறியீடுகளோடு நீங்கள் எழுதிக்கோங்க. சரணம். ஆதி பராபரி.
1: ஆதி பராபரி.
0: அகிலாண்ட நாயகி.
1: அகிலாண்ட நாயகி.
0: ஆதி பராபரி அகிலாண்ட நாயகி. அன்னையாய்.
1: அன்னையாய்.
0: உலகெல்லாம் தந்திடும் சுந்தரி.
1: அன்னையாய். உலகெல்லாம் தந்திடும்
0: சுந்தரி. அன்னையாய் உலகெல்லாம் தந்திடும் சுந்தரி. அச்சா. வேதத்தின் காரணி.
1: வேதத்தின் காரணி.
0: வினை போக்கும் பூரணி.
1: வினை போக்கும் பூரணி.
0: பூரணி. வேதத்தின் காரணி வினை போக்கும் பூரணி. மேனியில் சிவனுடன். மேனியில். மேனியில் சிவனுடன் பாதியாம்.
1: சிவனுடன் பாதியாம்.
0: நாரணி.
1: நாரணி.
0: வேதத்தின் காரணி வினை போக்கும் பூரணி. மேனியில் சிவனுடன் பாதியாம் நாரணி. இப்போ இந்த இது வந்து தாளம் சொல்லலையே. கண்ட ஏக்கம் ரெண்டு கலையாக போட்டுக்கிறது இந்த பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். மிஸ்ர ஜம்பையெல்லாம் சில சமயங்களில் ரெண்டு கலையாக வரப்போகுது. இது போல் போட்டுக்கிறது நமக்கு நிரவலுக்கோ சொரத்துக்கோ. இதில் ஆதி பராபரியில் நிரவல் செய்யலாம் வேணுமானா. இதை கம்போசரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும். அவர் நம்ம சமகாலத்தில் இருந்த கம்போசர். அவர் இறந்து சில ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அவர் ஒரு தமிழ் பேரறிஞர். இப்போ இதுக்கெல்லாம் இசை அமைத்தது மறைந்த ஸ்ரீ டி கே கோவிந்தராவ், கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி, கல்யாண் ராமன், டி எம் தியாகராஜன் இவர்களெல்லாம் பெரிய வித்வான்களெல்லாம் இவருக்கு இசை அமைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டு என்னுடைய குரு ஸ்ரீ டி கே கோவிந்தராவ் இசை அமைத்தார்.

ஜோதி சொரூப்பிணியில். தூரன் அவர்களுக்கு தமிழில் இருந்த ஈடுபாடு சங்கீதத்திலையும் உண்டு. அவர் நேரடியாக தன்னோட பாடல்களுக்கு இசை அமைக்கலையே தவிர சங்கீத ஞானம் இல்லாதவர் இல்லை, சங்கீத அறிவும் இல்லாதவர் இல்லை. அவர் சிறு வயதிலிருந்தே கோயம்புத்தூரில் இருந்த சிவராமகிருஷ்ணன் என்பவர்கிட்ட சங்கீதம் பயின்றார். அதனால் அவருக்கு பாட்டை பற்றி ஒரு ஐடியா ரொம்ப நல்லபடியாக உண்டு. அதை பற்றின விஷயங்களெல்லாம் கற்று தெரிந்து கொண்டார். சும்மா அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இன்னொருத்தர் பாட்டுக்கு டியூன் போட்டு அப்படி இல்லை. அதை வந்து நம்ம அவருடைய வேறு பல கீர்த்தனங்கள் ராக மாளிகைகளில் பார்த்துருக்கேன். இன்னொரு சிவபுராணம் பெருசு பிச்சை எடுக்க வந்த சங்கராபுரணன், அதிலெல்லாம் வந்து அவர் வந்து தீட்சிதர் வாழ் வந்து எப்படி ராக முத்ரை அந்த கீர்த்தனையில் வைப்பறோம் அது போல் அவர் வந்து வச்சுருக்கிறார். அதுவும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அந்த பகுப்பதங்கள் பிரித்து வச்சுருக்கார். இன்னொரு வெகு வெகு விசேஷமான ஒரு அம்சம் அவரோட பாட்டில் என்னென்னா, தமிழில் பாட்டு சங்கீதம் சம்பந்தமான பாட்டு இயற்ற போது வர கஷ்டம் என்னென்னா கடுஞ்சொற்கள். அந்த கடுஞ்சொற்கள் இல்லாமல் பண்ணுவார். அதனால் கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்லாவியமாக இருக்கும். இனிமையான சொற்களையே பயன்படுத்தி எழுதியிருப்பார் பாட்டு. அண்டு கான்செப்ட்ஸும் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பக்திமான். தமிழிசை சங்கத்துக்கு நிறைய உழைச்சிருக்கிறாரு. பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக எவ்வளவோ வேலை செய்திருக்கிறாரு. இதுதான் அவரை பற்றின சமாச்சாரம். ரெண்டாவது, இது ஏற்படுத்தியிருக்கிறது ஜோதி சொரூப்பிணி 68வது மேளம் விவாதி. விவாதியினுடைய பிரயோகத்தில் எப்படி நம்ம ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணணும், டியூனை அப்படின்றதுக்கு சில சாஸ்திர விதிகள் இருக்கு. அதுபடி தான் பெரிவா பண்ணியிருக்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து தியாகையர் வாழ்வுடையது. அவருடைய கானமூர்த்தி அதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த விவாதி வர இடங்கள் ஒரு புறமும், அதில் வந்து வெறும் ராகமாக வர போர்ஷன்ஸ் சிலது இருக்கும், அது இன்னொரு புறமும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வர இடங்கள் மிகச் சிலவனவாகவும், அதில் கொஞ்சம் வந்து டிஸ்டன்சஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் வர முடியாக இருக்கும். இன்னும் பெரிவாக வந்து சில சமயம் அதை வர்ஜமாகவும் வச்சு செய்வாங்க பாட்டு. அந்த இடங்கள் வரும்போது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். விவாதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாடணுன்னா, அந்த விவாதி ஏற்படுற இடங்களில் நம்ம குரலில், ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால் அது அழகாக அந்த இடத்த காமிச்சிரும். குரலில் நம்ம பாடுறதுனால அதை நம்ம பாடும்போது அதை கூர்மையாகவும் ப்ரிசைஸாகவும் பிடிக்கணும். அப்படி பண்ணலைன்னா அதனுடைய ஒரு பர்டிகுலர் பியூட்டி போயிடும். அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ருதி வேமா.

0: വരവാരം അനുപല്ലവി ചരണം എല്ലാം പാടലാം.
1: നമസ്കാരം.
0: നമസ്കാരം.
2: இசை பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
2: வானிலை அறிக்கை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி, சோலையாறு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சின்கொனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டாரணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சிப்பாறை, புத்தனணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரண்யல், செர்வலாறு அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி நேரம் 3:40. விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து வானொலியில் ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529868600.

0: 3 7 STD 044 044 தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். சொல்லுங்க மனோகரன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன சொல்லுங்க?
1: எனக்கு வந்து
0: சரிங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 3:05. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கான பாடல்.
1: மேடம், குடியிருந்த கோயில் படம் ஆடல் பாடல், இந்த பாடல் கேட்கலாம் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

Come on.

0: நேரம் 3:11 15 ஆயிற்றுக்கு. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி தெரிவித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735 2986003 7 2986003 7 2986003 7. நமது நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: சொல்லுங்க சார், யார் எங்க
1: மாவட்டம்? தேசூர் மட்டம் கிராமம், மாஜு கந்தசாமி.
0: ஓ கந்தசாமி, ஓகே. கந்தசாமிங்கிற பாடல கேட்டீங்க இல்லையா கடந்த நேர் விருப்பத்துல?
1: இன்னைக்கு வேற பாடல் கேக்குறேன்.
0: சொல்லுங்க.
1: படம்
0: என்னன்னு திரைப்படத்துல என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா.

0: டி எம் சௌந்தரராஜன் பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்து நீங்க
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செக்கசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சேகர் சார், உங்களுக்கான பாடல்.
1: பிரியா படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் பாடுங்க மேடம்.

0: பிரியா திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
1: உணவு பாதுகாப்பு தினம் சார். அதனால உன்னால் முடியும் தம்பி படத்துல என்ன சமையலும் சமைத்து பாடல் போடுங்க.
0: சரிங்க, அந்த பாடல இப்ப கேக்கலாம்.
1: சாப்பாடு
0: சரிங்க, யாரும் உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க.

0: வார நாட்களில் அவசரமாக பணிக்கு செல்கிறவங்க கூட இன்றைக்கி தடபுடலாக ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. அந்த நேயர் வேண்டுகோள் விடுத்த மாதிரியே யாரும் உணவை வீணாக்காதீங்க, தேவைப்படுவோருக்கு கொடுங்க, செய்யும்போதே அளவாக செய்யுங்க. நேரம் இப்போது 3:27:35. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, யார்?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனிலிருந்து ஞானி ஜிஆர் சரவணன் பேசுகிறேன் அம்மா.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வாகி எழுதிய டாப்டன் பாடல்ல இந்த பாடல் மிக முக்கியமான இடத்தை பிடித்தது. 1965 வெளிவந்த கலைஞரை விளக்கம் இந்த திரைப்படத்திற்காக கலைஞர் வாகி எழுதி எம் விஸ்வநாதன் செய்யில் எம் சந்திரராஜன் பாடிய காற்று வாங்க போனேன் என்ற பாடல். இந்த பாடல் என்ன வர்ணனை அம்மா?
0: சொல்லுங்க சார், காத்திருக்கிறோம் கேட்கறதுக்கு.
1: என்னுள் எழுந்த கற்பனை எல்லாம் கவிதையாக வாரி வாரி வழங்கினேன் வரிசையாக. என்னுள் எழுந்த கற்பனை எல்லாம் கவிதையாக வாரி வாரி வழங்கினேன் வரிசையாக. அதில் உன்னை கண்டெடுத்த அடையாளங்கள் அனைத்தும் அழகு நடை பயின்றதே அது விமர்சையாக. என்னை மறந்து நான் எழுதும் கவிதையெல்லாம் உன்னை மறந்து நீ ரசிக்க. காதலுக்கு கண்களாய் என் கவிதைக்கு ஒளி வீசும் திங்களாய் என்று நீ இருக்க. ஆட்டிலும் மேட்டிலும் காட்டிலும் காத்து வாக்கிலும் வந்தவையா உள்ளூர உன்னை ரசித்ததில் உடன் வளர்ந்தவையா. தேடுகிறேன் இக்கேள்விக்கு விடையை உன் விழிகள் விடுத்த விடு கதையை. நன்றி மேடம்.
0: அற்புதமா இருந்ததுங்க உங்க கவிதை. பாடல் கேட்கலாம்.

0: கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன்
0: மேடம். பாபு சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் வந்து இறையக்கனி. அதுல வந்து நீங்க நல்லா இருக்கணும்,
0: அந்த பாடல் பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, அந்த பாடல்
1: மேடம். ஒரு கருத்து
0: சொல்லுங்க.
1: இப்போ வந்து நம்ம வானொலி நாளைக்கு வந்து 91வது நாள் கொண்டாட போகுது. வானொலிக்கு 90 செஞ்சு 91வது நாள்.
0: ஆமாங்க.
1: அந்த ஒரு வருஷத்துல நானும் அந்த வானொலி இன்னைக்கு 90ல கலந்துக்கணும் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாடல இப்ப கேட்கலாம்.
2: தென்னக

இதயக்கனி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் காத்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். தொடர்பில் ஒரு நேயர் இருந்தாங்க. வணக்கம். இப்போ ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:44:10. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
1: ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஷோலிங்கர்ல இருந்து பேசுறோம்.
0: ஷோலிங்கர்ல இருந்து பேச
1: ஜெயரஞ்சினி.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விருப்பமான பாட்டு.
1: கிராமாக்காக பாகப்பிரிவினை படத்துல இருந்து தங்கத்திலே ஒரு குரல் இருந்தாலும் அந்த பாட்டு
0: பி சுஷீலாவோட குரல்ல அந்த பாடல் இப்ப கேக்கலாம்.

0: பாக பிரிவினை திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார்.
1: கும்பகோணத்திலிருந்து கிருஷ்ணசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: சுந்தரி படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய பொட்டு வைத்த முகமா.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.
1: பொட்டு

0: சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வேலூர் மாவட்டத்தில இருந்து ஜெயந்தி பேசுறாங்க மேடம்.
0: சொல்லுங்க ஜெயந்தி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஸ்டூடெண்ட் நம்பர் 1.

0: ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்தில் எஸ்பிபி சரண் சித்ரா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன், ஏற்கனவே வந்தீங்களோ?
1: ஆமா வந்தேன் மேடம், இப்போ ஒரு வாட்டி வந்திருக்கேன் இந்த பாடலையும் கேட்போன்ட்டு.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: சுஜாதா படத்துல இருந்து கண்ணதாசன் பாடல் எம் விஸ்வநாதன் இசையில் கல்யாணி மேனன் பாடிய நீ வருவாய் என எதிர்பார்த்தேன். இந்த பாடலுக்கு ஒரு வர்ணனை மேடம்.
0: டைம் ஆயிடுச்சுங்களே, இன்னொரு நாள் பாக்கலாம், பாடலை முழுமையா கேட்க முடியாது.

0: ஒவ்வொரு ஞாயிறன்று 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, எஸ்டிடி குறியீட்டின் 044. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்க இருப்பது விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் வி. சிவகுமார், ஸ்ரீனிவாச முருகன், டி. நந்தகோபால், கே. எஸ். ஸ்டெல்லா மேரி திமாஷ், கே. கலைமணி, மு. முரளிதரன், டி. அருள்முருகன் ஆகியோர். விடியலை தேடி நாடகம்.

0: விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிக்கிறாரே.
2: நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமான் கொடவல்லு, கொடவல்லு.
0: என்னது?

0: கொடை விடல. நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடு குடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காசை கறந்துட வேண்டியதுதான்.
0: ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன ஏதாவது சொல்லிட்டே இருறா.
2: இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபுரபு தர்மபுரபு.
0: என்ன பத்தி தெரியாம ரயில் விடுறான். தர்மமே பண்ணாதவன போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு. கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு

0: பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன எதை சொல்லிட்டே இருறா? இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபுரபு தர்மபுரபு.
1: என்ன பத்தி தெரியாம ரயில் விடுறான்.
0: தர்மமே பண்ணாதவன போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டானா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னு திட்டு உண்டா? இவன் போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
2: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே, குடுக்கறேன். டேய் குடுகுடுப்புக்காரா?
2: என்னங்க சாமி?
0: ஒண்ணும் இல்ல. ஏய் பையில எவ்வளோடா பணம் வச்சிருக்க?
2: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்காருல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா, நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அது கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
0: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
2: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
0: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசியை குடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபா தரேன்.
2: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடா பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரன் இருக்கேன்.
3: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
4: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன்டா, கவலைப்படாத.
4: போப்பா இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்குத்தான் கண்ணாடி கையில வாட்சி எல்லாம், நான் வரேன்.

0: ஐயா பெரியவீட்டு ஐயா.
1: ஐயா நல்ல முத்து, என்ன காலம் காட்டிய எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல விதை விதைச்ச.
1: யோ நிலத்துலதான் ஏன் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை பாடிலே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சு நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: இங்க பாரு நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன் தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு

0: அவமானமா நீ ரெண்டு ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட மூணு வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
1: ஐயா, எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு. ஐயா, மாடு மேஞ்சதுதான் மிச்சம். அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
0: அது சரி நல்ல முத்து. இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
1: ஐயா, உங்களுக்கு தெரியாதுங்களா
0: என்ன?
1: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற, என்ன நம்புங்க ஐயா.
0: நல்ல முத்து, நீ சொல்றது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றியா?
1: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா. நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்க, பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
0: நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்ல. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
1: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான், பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துடுறேன் ஐயா.
0: அது மனசுல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து, ஞாபகம் இருக்கா?
1: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துடுறேன். நான் வரேன் ஐயா.
0: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாடா, மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தையே காணோம்? ஓ மாமா,
3: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கல் நேரத்திலேயே அப்பா ஏர் மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா? கோகிலா என்னமா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
3: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
3: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
2: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
3: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
2: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றதை

0: பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்ல.
1: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கு நாங்க என்னன்றீங்க?
0: குயிலா, நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் உன் முறை மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
1: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
0: ஏன் இப்ப என்னமா உனக்கு கல்யாண வயசும் வந்துருச்சுமா? இந்நேரம் என் அக்கா அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
1: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
0: ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா?
1: மாமா நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
0: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தேறிட்டேனே. போகலா, நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
1: சரி அப்பா கிட்ட பேசுங்க, நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழிய விடுங்க, வெளியே போங்க மாமா, கதுவா சாத்தணும்.
0: ஏய் கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன். அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
2: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி, ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.
3: சார், டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
2: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லிருக்கேன்.
3: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
4: ஏய் என்னடா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
3: டேய் லூசுமாயிரா, டேய் ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
4: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
2: வரட்டும் வரட்டும்.
1: சார், டைரக்டர் சார், வணக்கம் சார்.
2: வணக்கம்மா கோகிலா, வாமா.
1: சார், ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
2: ஆமா கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும், ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
4: ஓகே சார்.
2: பாண்டியா, ஆறுமுகம்,
5: டைரக்டர் சார்,
2: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
4: என்ன கோகிலா, எப்படி இருக்கீங்க? நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
5: எங்க படிச்ச, மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
4: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவை கேட்டேன்.
1: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பார்க்கலாமே.
5: ஓ பார்க்கலாமே. ஆறுமுகம், நீ என்ன சொல்ற?
4: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிகல்சல தொடங்கிடுவோம்.
1: டேய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே? உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
3: ஐயோ, நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலீங்க. கோகிலவாணி, நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன்? எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம் தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
1: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? என்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
3: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க? நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க, என்ன எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க கோகிலவாணி, என்னை திட்டாதீங்க. டே ஆறுமுகம், என்னை திட்ட வேணாம்னு சொல்லுடா.
4: டே என்னடா, எதுக்கு பயப்படுற?
1: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு? எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
3: நீங்க தான் என்ன திட்டுறீங்களே.
1: பாண்டியன், நான் உங்களை திட்டலங்க, நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதத்தான் பேசினேன்.
3: அப்படியா, நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.

0: என்ன ஆறுமுகத்தை காணும். நான் சீக்கிரம் ஆறுமுகம், என் காதலி கோக்கில வாணிய இன்னைக்கு என்ன சந்திக்க வர, நீ எனக்கு ஐடியா கொடுன்னு சொன்ன, இன்னும் காணும் அவன.
1: ஏய் பாண்டியா, என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
0: ஆறுமுகம், ரொம்ப லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
1: ஆட ஆமா பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன். அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
0: ஏய் இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா. ஏய் ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீதானே சொல்லித்தரன்னு சொன்ன.
1: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
0: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
1: இதோ உடனே சொல்லித்தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
0: ஆறுமுகம், காதலிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
1: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
0: ஓகே, அப்படியே பேசிடுற. அதோ வர கோகிலவாணி. ஆறுமுகம், நீ மறவா போயிடா, நான் என் காதலிக்கிட்ட பேசிடுற.
2: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
0: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி, அன்பே, என் ஆறுயிரே, உன எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
2: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
0: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன். கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
2: அப்படியா, சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம். அன்பே, என் ஆறுயிரே,
2: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி, நீ தானே மேல பேசுன்னு சொன்ன.
2: பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ அப்படியா, தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? காலமயிலே.
2: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க, காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன் நீங்க.
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்ல.
2: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ ஆமா, ஊருக்கு வெளிய தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீதான், அத புரிஞ்சுக்காம இருக்கிற பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
2: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
0: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டேய் ஆறுமுகம், ஆறுமுகம், மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
1: கோகிலா.
2: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
1: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்.
2: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம் பாத்தியா, அவங்க காதலை எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா. கோகிலவாணி, என் செல்லும் கோகிலவாணி.
2: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா நம்ம கோக்கி கோக்கின்னு தான் கூப்பிடுவேன்.
2: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
3: ஐயா நல்ல முத்தையா, என்ன ஐயா நீங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா, இந்த மாதிரி நேரத்துல என்னையா

0: நீங்க இங்க வந்து படுத்துருக்கீங்க?
1: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா. ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம். வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
2: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம்.
1: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல முழுகி போச்சேம்மா. அத பார்க்கும் போது உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேம்மா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி பணத்தை கேப்பாரு, என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
2: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
1: அப்படி கோயிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
0: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணியில மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா, அழாதீங்க ஐயா.
1: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலை இல்லப்பா. சம்பவம் நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாகிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் மொழப்பு தட்ட செய்யும். இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
2: அப்பா, எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா. அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
1: அம்மா கோயிலா, நிலை இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
0: ஐயா, நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
1: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சே. கொத்து குத்தா நெல்லு பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சு.
2: அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். அழாம வாங்கப்பா.
1: கோயிலா, இந்த பூமி தாய நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா, நஷ்டம்தான்.
2: அப்பா, மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
0: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
1: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா கோயிலா,
2: அழாம வாங்கப்பா.

0: பாண்டியடேவா அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்னவானால்
1: கலர் கண்ணாடி,
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிச்ச
1: அப்பா. அது சும்மா ஜாலியா பாட்டு பாடு.
0: ஊரே பரபரப்பா பேசுதுடா. யாரா அந்த கண்ணி சொல்றா? யார் அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி
1: அப்பா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா, டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி

0: பணம் தரலன்னு வச்சுக்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுண்டா. சொல்ற யார் அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம யார் அந்த பொண்ணு?
1: அப்பா கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவர் பொண்ணுதான்பா.
0: என்னது நல்ல முத்து போடா? அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு?
1: அப்பா நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடினு இருக்கிற பாத்தியா?
0: பாண்டியா உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஹே மவனே பாண்டியா, பணம் பணத்தோடு வாண்டா சேரணும்.
1: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாச புடிச்சு அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்கு நல்லாடுது. அப்பா இதோ பாருங்கப்பா, நேரா விஷயத்துக்கே வரும்பா.
0: அதான் சொல்றேன், நேரா போற பாதை தாண்டா சீக்கிரமா ஊற காட்டும். நீ நேரா விஷயத்துக்கு வா.
1: அப்பா நான் அந்த விவசாயி நல்ல முத்தையம்மாவ கோகிலாவ தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, அழக காட்டி ஒண்ணும் தெரியாத என் மவனை மலைக்கு போட்டுட்டான். நீ பாண்டியா, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
1: அப்பா எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டே பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா ஒரு ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, சொத்து வேணா ஒண்ணு வேணா, எனக்கு எனக்கு கோக்கி தான் வேணும்.
0: டே டே பாண்டியா, டே மௌனே, டே பாண்டியா நில்லுடா. டே பாண்டியா, பாண்டியா நான் சொல்றது கேளுடா. டே
1: போப்பா, நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா, மாமா
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய், மாமோய்.
4: பாப்பா வேலு, என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க?
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லு வேலு. அப்போ ஆச்சோ உன் எண்ணங்கள் சரியா இருக்குன்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் உன் மச்சா முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா. அவளை கல்யாணம் கட்டிக்க போறோம் இல்ல?
4: பரவாயில்லையே, இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, அத முத சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவளுக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? மாமா
4: வேலு, நான் மறக்கலப்பா. ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல?
2: மாமா கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே, விருப்பத்தை கேட்டுடா போச்சு. கேளுங்க மாமா, கேளுங்க.
5: மாமா அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா, சொல்லுங்கண்ண, நீயே சொல்லுங்கண்ண. மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலம், நினைச்ச நீ படிச்சவ, எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா முற மாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிற, நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா, என்ன அர்த்தம்?
4: வேலு, கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
2: மாமா என்ன வெறுப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா எப்படி?
4: வேலு, கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்த முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
2: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோகிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா,

0: என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோகிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டான். கொன்னுடுவன் கொன்னு எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன புரியுதா மாமா?
1: மாமா, நான் பாண்டியனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவில்ல.
0: ஏ கோகிலா, என்கிட்டயே சவால் போடுறியா? வட்டிக்கந்தம் ஐயாபுரி பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். உன் வாழ்க்கையை எரிக்கிறதுக்கு வைக்கிறேன் டி பெரிய ஆப்பு. நான் வைக்க போற வத்தியில உன் வாழ்க்கை வெடிச்சு செதறல. நான் வேலை இல்லடி.
2: ஏ வேலை, கோகிலா நீ தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா, இப்படி பேசுறிய வேலை?
0: தோபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்த அறுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்ட.
3: யார் வீட்டுல?
1: யாருங்க?
3: நல்ல முத்து பொண்ணு கோகிலாவா? வெளியே வாமா.
1: வாங்க ஐயா, வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
1: எங்கிட்டயா?
3: பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
1: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
3: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தான் சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மகன் பாண்டியனை வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
1: ஐயா நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லங்க.
3: ஐயோ, அப்புறம் ஏன் என் மகன் பாண்டியன் பின்னால சுத்துற? ஒரே பேசுது உன்னை பத்தி. பணக்காரி விட்டு பையனை மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்னு.
1: ஐயா நான் என்னைக்கும் கண்ணியும் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க? என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
3: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமா? அவன மயக்கலாமா?
1: நான் மயக்கறவல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க.
3: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
1: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்திலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
3: அடகோவுலி கோகிலா, இனிமே நீ என் பையன் பாண்டியனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
1: இந்த காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
3: புனிதமான காதல், வெற்றில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
1: ஐயா ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறது தப்பா?
3: தப்புதாமா? தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறங்க. தப்பாருமா கோகிலா, நான் பொல்லாதவன்.
1: என்ன சொன்ன?
3: உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதா? படிச்சிருக்கேங்க, திமிர்ல பேசுறேன், விட மாட்டேன். உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுன பழகுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ கெட்டு போனவன்னு போய் சொல்லுவேன், உன் மானத்தை வீதிக்கு கொண்டாந்துடுவேன்.
1: ஐயா பெரிய விட்ட ஐயா, இந்த காலை பிடிச்சு கேக்குற, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ், என்ன வாழ விடுங்க.
3: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன். உன்னை நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
1: வேணங்க ஐயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
3: நான் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
1: ஐயா வேணா ஐயா, வேணா வேணா ஐயா.

0: வல்லமுத்து வாய வெளியே.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம் வாங்க.
0: மரியாதை எல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னன்னு பாக்குறேன். நீ என்ன சொல்லிய கடை வாங்கின? சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லிதான் பணம் வாங்கினல்ல.
0: ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்க கிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் யா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அதலையும் கொடுக்கல.
1: ஐயா எங்களை மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு. நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: நல்லமுத்து எங்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலாம் பாக்குறியா? நல்லமுத்து நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற, கடன் வாங்கினா கொடுக்கணும் பொறுப்பு இருக்குன்னு ஐயா. என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்த்துக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
0: யோ நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கின கடன் அத கொடுக்குதான் ஏன் சரியா இருக்கும்? என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா 2 வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
0: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, வீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள உன் அப்ப நல்லமுத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தா மாரி கிரகத்துல இருக்குது, அது இன்னையோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வதா வாங்கினீங்களே ரூபாய் 50,000 அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு, இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், அவன் மானத்தை வாங்குவேன்.
2: ஐயா ஐயா எங்க அப்பா வசிங்கப்படுத்தாதீங்க, அவரு ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, 2 உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
0: என்ன உயிர விடுவான்னு என்ன மிரட்டி பாக்குறியா? ஏ நல்லமுத்து என்னயா உன் பொண்ணு பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்கு நிக்கிற?
1: ஐயா 50,000 வாங்கின அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
2: ஐயோ அப்பா அப்பா நீங்க போய் அவங்க காலை
0: புடிச்சுக்கினு இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான வட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
1: இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? என்னையா இருக்கு
0: ஏயா இல்ல பத்தியா வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவர்கள அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
1: என்னையா சொன்ன?
2: ஐயோ அப்பா

0: பாத்துறாங்களேப்பா.
1: யோ மையாபுரி, என் பொண்ணையா அப்படி சொன்ன
2: உன்ன? நல்லமுத்து உட என் சட்டைய. நல்லமுத்து போர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டைய பிடிச்ச உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சங்கி சிரிக்க வச்சிருண்டா.
1: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்ச கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற? சொல்லு நல்லமுத்து, சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே. 2 ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றார் அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கான்னு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாதிரியா, இப்ப நான் என்னமா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுவே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்லமுத்து, சொல்லு. ஆமா, என் பொண்ணு கோயிலா வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்து எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே, அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா, அம்மா கோகிலா, கோகிலா.
0: அப்பா,
1: அப்பா,
0: அப்பா, என்ன பாச்சு உங்களுக்கு?
1: கோகிலா,
0: ஏன் ஏதோ மாதிரி இருக்கீங்க, என்ன பாச்சு சொல்லுங்கப்பா.
1: அப்படி கோகிலா, உனக்கு எப்படிமா கல்யாணத்தை செய்ய போற? ஐயோ, இந்த விவசாயிகளை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துரும் அதோ வந்துரும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துடலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
0: எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட, வட்டி கட்டி அழியறத விட, வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
1: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா. அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவன் கூட அச்சப்படுறான், அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
0: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டையா கிட்ட சொல்லி பாப்போம்.
1: அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரே.

0: பணம் கொடுக்கலனா அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ பணம் போயிடுமே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன் கோயிலா, நான் என்னமா செய்வேன்.
1: அப்பா அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா கோகிலா, அப்பாக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவை கண்டபடி பேசிட்டாங்க, அப்பா மனசு உடஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்
0: போயிடுச்சு, என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர் எல்லாம் கருகி போயிடுச்சு. ஐயாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ அம்மா, அம்மா
2: ஐயா ஐயா, என்னங்காச்சு,
0: நெஞ்செல்லாம் அடைக்கிறோம் அம்மா கோகிலா, நெஞ்செல்லாம் அடைக்கிறோம்.
1: என்ன பாச்சு அப்பா, என்ன பாச்சு
2: ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு என்னாச்சு ஐயா ஐயா, என்னாச்சு
1: அப்பா, அப்பா என்ன பாச்சு அப்பா, அப்பா அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பாண்டியன்,
2: கோகிலா அப்பா இறந்துட்டார். கோகிலா
1: அப்பா, அப்பா அப்பா அப்பா, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா இறந்துருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, அப்பா எழுந்திருக்க மாட்டீங்களா. பாண்டியா, எங்க அப்பா கருகி போன நெல் பயிரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தார், உங்க அப்பாவுக்கு வட்டி பணம் தரலனா உங்க அப்பா ஜப்தி பண்ண போறதா சொன்னாரு, அந்த பயத்திலேயே எங்க அப்பா இறந்துட்டாரு. எழுந்திருக்கப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களப்பா.
3: கோகிலா, கோகிலா, உங்க நெற்பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான், தாசில்தார் சொன்னாருமா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
4: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது, அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரம் என்ன பதில் சொல்றேன்னு மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: ധൈര്യം മാറുന്നു. அம்மாடி கோகிலா, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதான தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்தே, நல்ல முத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ என்னாச்சு, ஏன் எல்லாம் கும்பலா நினைக்கிறாங்க இங்க, என்னமாச்சு?
2: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க, அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொன்னிட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க.

0: ஐயா, பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
1: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும். அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிங்க நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
2: போதும் போதும், நிறுத்துங்க
3: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட?
4: விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத
3: உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்டேன். நான் என்ன மனுஷனே இல்லையா?
2: நான் மனுஷனே இல்ல, பணம் பணம் பணம்னு பேயா அரைஞ்சேன்.
4: உன் சாவு எனக்கு புத்திய கொடுத்துடுச்சுப்பா, புத்திய கொடுத்துடுச்சு.
2: எல்லாரும் கேட்டுக்கோங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன்.
3: முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய
1: போறேன். அப்பா, இன்னைக்கு நாட்டுல பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல் அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்பவும் ரேஷன் கடையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிற அந்த அரிசியத்தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
0: ஆமா, பாண்டியன் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். ஐயாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிடுச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
3: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டுமல்ல யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு உடையாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டுல போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துடுறேம்மா. அம்மா அம்மா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யும்மா. பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டதுனால்தான்மா ஐயோ இவ்வளவு நடந்து போச்சு. நான் உணர்ந்துட்டேம்மா, நான் உணர்ந்துட்டேன். கோகிலா, பையன் பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றமா, நீதாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீதாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்பு காரணாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வையாபுரியாக வி சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி நந்தகோபால், கோகிலாவாக கே எஸ் செல்லாமேரி திமாஷ், பாண்டியனாக கே கலைமணி, ஆறுமுகமாக மு முரளிதரன், கோபாலாக டி அருள்முருகன் ஆகியோர்.

நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்ம பிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்த இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவின் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒரு சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாற்றம் ஒரு பள்ளியிலிருந்து தொடங்கி நாட்டின் பிரதமரின் கவனத்தையே ஈர்த்தால் எப்படி இருக்கும்? ஆம், சமீபத்திய மனதின் குரல் நிகழ்ச்சியில நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்களின் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி குறிப்பிட்டிருந்தாரு. அது அந்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். அந்த ஊக்கமூட்டும் தருணத்தையும் மாணவர்களின் சாதனையும் கொண்டாடும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாமா?

ஒரு நாட்டின் எல்லை பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அந்த நாடு அமைதியாகவும் வளர்ச்சியுடனும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பின்னால் எண்ணற்ற தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நிறைந்திருக்கின்றன. அவற்றின் நாயகர்கள் நம் இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்கள் வெறும் சீருடை அணிந்த மனிதர்கள் அல்ல. அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு கவசங்கள். நாம் நிம்மதியாக உறங்கும் நேரத்திலும் அவர்கள் எல்லையில் விழிப்புடன் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பண்டிகைகளை கொண்டாடும் நேரத்தில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை பிரிந்து நாட்டின் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் எல்லைகள் பனிமலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கடற்பரப்புகள் என பல்வேறு இயற்கை சவால்களால் சூழப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவு, கொளுத்தும் வெயில், கனமழை போன்ற எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் கடமையிலிருந்து பின்வாங்குவதில்லை. நாட்டின் பாதுகாப்பே அவர்களின் முதன்மையான இலக்காகும். இராணுவ வீரர்களின் வாழ்க்கை தியாகங்கள் நிறைந்தது.

0: அமைதியாக உறங்கும் நேரத்திலும் அவர்கள் எல்லையில் விழிப்புடன் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பண்டிகைகளை கொண்டாடும் நேரத்தில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை பிரிந்து நாட்டின் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் எல்லைகள் பனிமலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கடற்பரப்புகள் என பல்வேறு இயற்கை சவால்களால் சூழப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவு, கொளுத்தும் வெயில், கனமழை போன்ற எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் கடமையிலிருந்து பின்வாங்குவதில்லை. நாட்டின் பாதுகாப்பே அவர்களின் முதன்மையான இலக்காகும். இராணுவ வீரர்களின் வாழ்க்கை தியாகங்கள் நிறைந்தது. அவர்கள் தங்கள் சொந்த நலனை விட நாட்டின் நலனையே உயர்வாக கருதுகின்றனர். சில நேரங்களில் தங்கள் உயிரையே பணயம் வைத்து நாட்டை காப்பாற்றுகின்றனர். அதனால்தான் அவர்கள் நம் நாட்டின் உண்மையான வீரர்களாக மதிக்கப்படுகிறார்கள். நாட்டின் மீது அன்பு, ஒழுக்கம், நேர்மை, துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற சேவை போன்ற உயர்ந்த பண்புகளின் எடுத்துக்காட்டாக இராணுவ வீரர்கள் திகழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக உள்ளது. அவர்கள் காட்டும் அர்ப்பணிப்பும் நாட்டுப்பற்றும் நமக்கும் பொறுப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. சமீபத்தில் நம் நாட்டின் வீரர்களுக்கான நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் பல மாணவர்கள் தங்கள் சேமிப்பு பணத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இது நம் வீரர்களின் தியாகத்தை மக்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இராணுவ வீரர்களுக்கு நாம் அளிக்கும் மரியாதை அவர்களின் சேவைக்கு செலுத்தும் நன்றியின் அடையாளமாகும். ஒரு நாட்டின் சுதந்திரமும் பாதுகாப்பும் எளிதில் கிடைப்பதில்லை. அதன் பின்னால் எண்ணற்ற வீரர்களின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. எனவே அவர்களின் சேவையை நாம் என்றும் மதிக்க வேண்டும். நம் நாட்டை காக்கும் வீரர்களுக்கு நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த வீர செயலுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கருதி எங்களது செயலரம்மா டாக்டர் திருமதி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் இராணுவ வீரனின் முக்கியத்துவத்தையும் தியாகத்தையும் உணர்த்தும் வகையில் நல்லதொரு திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்.
1: வணக்கம், என் பெயர் பூஜா. நான் இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவில் ஒன்றான சீதாதேவி கரோடியா பள்ளியில் பயின்று வருகின்றேன். இராணுவ நிதிக்கான 1 ரூபாய் தினசரி சேமிப்பு திட்டம். இந்து வித்யாலயா கல்வி குழுமத்தின் செயலாளர் முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் கல்வியுடன் சேர்ந்து மாணவர்களிடம் தேசபக்தி, சேவை மனப்பான்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதில் எப்பொழுதும் முன்னோடியாக விளங்கி வருகிறார். அவரது உயரிய சிந்தனை மற்றும் தேசத்தின் மீதான ஆழ்ந்த பற்றின் வெளிப்பாடாக தினமும் 1 ரூபாய் இராணுவ நிதிக்காக என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மாணவர்கள் உணர்ந்து அவர்களுக்கான நன்றி கடனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முயற்சியை அம்மையார் முன்னெடுத்தார். மாணவர்களின் சிறு சிறு சேமிப்புகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 40 லட்சம் என்ற பிரம்மாண்டமான தொகையை திரட்டுவதில் மாணவர்கள் ஆகிய நாங்கள் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த திட்டத்தில் பங்கேற்று ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் வீதம் 365 ரூபாய் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் அன்பளிப்பாக கொடுத்ததில் பெருமைப்படுகிறோம். இந்த நிதி நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் நேரில் பங்கேற்ற முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்களால் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் காசோலையாக வழங்கப்பட்டது. இது வெறும் நிதி வழங்கும் நிகழ்வாக மட்டுமல்லாமல் மாணவர்களின் மனதில் தேசப்பற்று, நன்றியுணர்வு மற்றும் தன்னலமற்ற சேவை என்ற உயரிய பண்புகளை விதைத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். இம்மகத்தான முயற்சியில் பின்னணியில் செயலாளர் அம்மையார் அவர்களின் தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமையாற்றல் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் மாணவர்களை வெறும் கல்வியில் மட்டுமல்லாமல் நல்ல குடிமக்களாகவும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் பொறுப்புள்ள தலைமுறையாகவும் உருவாக்கி வருவது இந்த முயற்சியின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. மாணவியாகிய நான் இந்த 1 ரூபாய் திட்டத்தில் பங்கேற்றதில் பெருமை கொள்கிறேன்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் சா சுஷ்மிதா. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகும் விஷயம் என் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு பற்றியதுதான். சமீபத்துல

நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில ஹிந்து வித்யாலயா பள்ளி மாணவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்தியை கேட்டபோது எனக்கு ஏற்பட்ட உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் நம்ம போன்ற மாணவர்களை நாட்டின் பிரதமர் பாராட்டுகிறாரு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு மாணவரின் கனவையும் முயற்சியையும் மதிக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த வகையில சொல்லணும்னா நானும் இந்த பள்ளியில படிக்கிற ஒரு மாணவிதான். ஹிந்து வித்யாலயா மாணவர்கள் தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை ஒன்று சேர்த்து நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். இந்த செயலை பற்றி தெரிந்த போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம பல நேரங்கள்ல நம் இன்னும் மாணவர்கள் தானே, நம்மால என்ன முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த மாணவர்கள் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டார்கள். நாட்டிற்காக நல்லது செய்ய வயது முக்கியம் அல்ல அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு நல்ல மனம் இருந்தால் போதும், ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும், ஒரு சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத எங்க பள்ளி மாணவர்கள் நிரூபிச்சிட்டாங்க. அதுதான் இந்த நிகழ்வு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இராணுவ வீரர்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு எப்போதும் ஒரு மரியாதை உணர்வு வரும். நாம் பாதுகாப்பா பள்ளிக்கு செல்றோம், நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்றோம், நம்ம நிம்மதியா உறங்குகிறோம். இதற்கெல்லாம் காரணம் எல்லையில் நம் பாதுகாப்பிற்காக யாரோ ஒருவர் விழித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அந்த வீரர்களின் தியாகத்தை நினைத்து அவர்களுக்காக மாணவர்கள் உதவி செய்தது என்ன ரொம்ப நெகிழ வைத்தது. அதை விட என்ன அதிகமா ஊக்கப்படுத்தியது அந்த செயலை பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுவதும் பாராட்டியதுதான். அந்த பாராட்டு ஹிந்து வித்யாலயா மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மள போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கமா அமையும் அப்படின்னு நம்புறேன். இந்த நாளில இருந்து நான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். நாட்டிற்காக என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நினைக்கிறத விட்டுட்டு இப்போது நான் ஒரு மாணவி, ஆனா ஒரு நல்ல குடிமகளா இருக்க முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும், தண்ணீரை வீணாக்காம இருக்க முடியும், பிறருக்கு உதவ முடியும், நேர்மையாக நடக்க முடியும், என் படிப்புல சிறந்து விளங்கி நாட்டிற்கு பெருமை சேர்க்கவும் முடியும். இப்படிப்பட்ட நல்ல செயல்களும் நாட்டிற்கு நாம் செய்யற பங்களிப்புகள் தான். இந்த நிகழ்வு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. நல்ல செயல்களுக்கு எப்போதும் மதிப்பு உண்டு. சிறிய முயற்சிகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மாணவர்களின் குரலும் நாட்டின் உயர்ந்த தலைவர்களின் காதுகளுக்கு சென்று சேர முடியும். இன்று எங்கள் பள்ளி மாணவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவர்களின் செயலை நினைத்து ஊக்கம் பெறுகிறேன். அவர்களைப் போல நாமும் சமூகத்திற்கு பயன்படும் ஒரு மனிதராக வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் அனைவரும் நல்ல செயல்களை செய்து நம் பள்ளிக்கும் நம் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். ஒற்றுமையோட உயர்வோம். நன்றி.

அனைவருக்கும் இனிய வணக்கம். சில தருணங்கள் நம் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பற்றி தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சமீபத்தில் நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் நம் ஜெயகோபால் பள்ளி மாணவர்களை பற்றி குறிப்பிட்டார். அந்த செய்தியை கேட்டபோது ஒரு மாணவனாக எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. நம்மை போன்ற மாணவர்களின் செயல்கள் நாட்டின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் ஒருவரின் கவனத்தை ஈர்க்கின்றன என்பது உண்மையிலேயே பெருமையான விஷயம். அந்த பாராட்டு சில மாணவர்களுக்கு மட்டும் கிடைத்த பாராட்டு அல்ல, அது ஒவ்வொரு மாணவரின் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல செயலுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று நான் நம்புகிறேன். தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை ஒன்று சேர்த்து நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காக நன்கொடையாக வழங்கிய மாணவர்களை பற்றி பிரதமர் அவர்கள் பேசும்போது என் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. நாட்டிற்காக நல்லது செய்ய வயது ஒரு தடையல்ல என்பது அந்த எண்ணம். நாம் இன்னும் பள்ளியில் படித்து கொண்டிருக்கலாம், ஆனால் நமது சிந்தனைகள் பெரியதாக இருக்க வேண்டும், நமது கனவுகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், நமது செயல்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த நிகழ்வு எனக்கு ஒரு

0: பெரிய உத்வேகத்தை அளித்தது. நல்ல செயல்கள் எப்போதும் கவனிக்கப்படும். உண்மையான அன்பும் நாட்டுப்பற்றும் எப்போதும் மதிக்கப்படும். ஒரு மாணவனின் அல்லது மாணவியின் சிறு முயற்சி கூட பலருக்கு முன்மாதிரியாக அமையலாம். இந்த உண்மையை நான் அந்த நிகழ்வின் மூலம் உணர்ந்தேன். இன்று நான் பெருமையுடன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நமது பள்ளி தனது பொற்கால பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லான 50வது ஆண்டு விழாவை கொண்டாட தயாராகி வருகிறது. 50 ஆண்டுகளாக கல்வி, ஒழுக்கம், சமூக பொறுப்பு மற்றும் மனிதநேய மதிப்புகளை மாணவர்களிடம் விதைத்து வரும் இந்த பள்ளியின் ஒரு மாணவனாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம் மாணவர்களின் நல்ல செயல்களை பாராட்டி ஊக்கப்படுத்திய இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நமது பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்குமாறு மனமாற அழைக்கிறோம். தங்களின் வருகை எங்கள் பள்ளியின் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். ஒரு பாராட்டு எப்படி 1000 மாணவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறதோ, அதுபோல தங்களின் வருகையும் எங்கள் கனவுகளுக்கு புதிய சிறகுகளை வழங்கும். நம் மாணவர்களை பாராட்டிய பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளியின் பெயரை உயர்த்திய அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் நல்ல செயல்களை செய்வோம், நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம், நமது பள்ளியின் உயரிய பாரம்பரியத்தை தொடர்ந்து காப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.
1: அகில இந்திய வானொலியான ஆகாஷ்வாணியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் எஸ் புவன். நான் ஜி கே ஷெட்டி ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நமது இராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதல் மற்றும் நாட்டின் மீதான மாணவர்களின் பொறுப்பு குறித்து பேசுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நாம் தினமும் பள்ளிக்கு சென்று அமைதியாக படித்து நண்பர்களுடன் விளையாடி இரவில் பாதுகாப்பாக உறங்கும் வேளையில் நம் நாட்டை பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லை பகுதிகளிலும் கடினமான இடங்களிலும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குளிர், வெப்பம், ஆபத்து மற்றும் குடும்ப பிரிவு போன்ற சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றே, இந்தியாவின் பாதுகாப்பு. ஒவ்வொரு இந்தியரின் மனதையும் உலுக்கிய ஒரு நிகழ்வு புல்வாமா தாக்குதல் ஆகும். அந்த துயரமான நாள் பிப்ரவரி 14, 2019 அன்று 40 இந்திய படை வீரர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தனர். இந்த சோகமான சம்பவத்திற்கு பிறகு எங்கள் பள்ளியில் துக்கம் அனுசரித்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு 40 விளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தியோம். நமது நாடு தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் நலன் மற்றும் ஆயுதப்படைகளின் வலிமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதில் பெருமை கொள்கிறோம். நமது வீரர்களின் அர்ப்பணிப்பாலும் மக்களின் ஒற்றுமையாலும் வலுவான தேசிய தலைமையாலும் இந்தியா பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் திகழ்கிறது. மாணவர்களாகிய நாம் எல்லையில் நின்று நாட்டை காக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மால் இயன்ற வகையில் நாட்டிற்கு சேவை செய்ய முடியும். நமது வீரர்களை மதிக்கலாம், அவர்களின் தியாகங்களை நினைவு கூறலாம் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். எங்கள் பள்ளியின் மதிப்பிற்குரிய தலைவர் திரு எஸ் வேதாந்தம்ஜி அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய தாளாளர் டாக்டர் திருமதி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் ஆதரவுடன் ரூபாய் 40 லட்சம் நிதி திரட்டப்பட்டு நமது மாண்புமிகு பிரதமரிடம் வழங்கப்பட்டது.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் வைஷ்ணவி. நான் ஜி கே ஷெட்டி இந்து வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சர்வதேச யோகா தினம் மற்றும் அதன் நன்மைகள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் யோகா இன்று உலக நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கோடிக்கணக்கான மக்களால் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. யோகா என்ற சொல்லுக்கு இணைதல் அல்லது ஒன்றிணைதல் என்று பொருள். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைத்து மனிதனை முழுமையான நல்வாழ்வை நோக்கி வழிநடத்தும் ஒரு வாழ்க்கை முறையே யோகா ஆகும். இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் பத

0: குற்றம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் யோகா ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. யோகா உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றது. உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது, தசைகளை வலுப்படுத்துகிறது, உடல் சமநிலையை மேம்படுத்துகிறது, சுவாசத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. அதேபோல் யோகா மன ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது, கவனச்சிதறலை தடுக்கிறது, மன அமைதியை அதிகரிக்கிறது, மாணவர்களுக்கு நினைவாற்றலையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் வளர்க்க உதவுகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு யோகா மிகவும் பயனுள்ளதாகும். தினமும் சிறிது நேரம் யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் படிப்பில் கவனம் அதிகரிக்கும், தேர்வு பயம் குறையும், தன்னம்பிக்கை வளர்ச்சி அடையும். யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒழுக்கம், பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தரும் ஒரு வாழ்க்கை பயிற்சியாகும். ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் குடியிருக்கும் என்ற பழமொழிக்கேற்ப யோகாவை நாம் வாழ்வில் கடைபிடித்து நலமாக வாழ்வோம். எங்கள் பள்ளியிலும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் யோகா தினத்தை கொண்டாடி வருகிறோம். இந்நாளன்று முழு பள்ளியும் ஒன்று கூடி எங்கள் யோகா ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு ஆசனங்களை செய்கிறோம். இது அனைத்தும் எங்கள் முனைவர் திருமதி கிரிஜா சேஷாத்ரிஜி அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. நன்றி.
1: இதுவரை சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்த இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவின் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் 5:30 ஆகாஷ்வாணி. இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்கலாம்.

ஐயா, எந்த இடத்திலே எந்த நிகழ்ச்சிகள் செய்வதென்றாலும் எந்த விசேஷங்கள் நடத்தினாலும் முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானை தியானித்தாதான் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடி ஆன்றோர்கள் பெரியோர்கள் முதியோருடைய வாக்கு. அத்தகையார் போல நமது தமிழ்நாடு தலைநகரம் என்று போற்றக்கூடிய நமது சென்னை மாநகரதனிலே மேன்மை மிகுந்த அகில இந்திய வானொலி நிலையம், அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 ஆண்டு விழா கோலமாகப்பட்டது நடைபெற்று வருகிறது. ஆண்டு விழா கோலத்தின் முன்பாக விநாயக பெருமானை தியானம் செய்து கலைவாணி என்று போற்றக்கூடிய ஆகாசவாணியே கலைவாணிதான், ஆகாசவாணியே கலைவாணிதான், அப்பேற்பட்ட ஆகாசவாணி என்று போற்றக்கூடிய சரஸ்வதி தேவி.

இவ்வாறு நமது தமிழ் கடவுள் ஆகிய தந்தன் கடம்பேன் கதிர்படி வேலேன் ஞான பண்டிதேன் திருக்குமரன் முத்து குமரேசன் என்று போற்றக்கூடிய முருகபெருமானை வணங்கி ஐயா நமது வாழ்நூலியினுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பு. இந்த காலத்திலே பெரியவங்க சொல்லுவாங்க, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். அது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் முக்கியமாய்ந்த மூன்றும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆகினாலே நமது வானொலியிலே இருந்து ஒலிபரப்பக்கூடிய செய்திகள் ஆகப்பட்டது முதன்மையாக விவசாயம் செய்வதற்கு உழவு செய்வதற்கு உற்ற துணையாக இருந்து இப்படி இருந்தாக்கா விளைச்சல் பெருகும் இப்படி செய்தாக்கா விளைச்சல் பெருகும் அப்படின்ட்டு வானொலி மூலமாக சிறப்பாக சொல்லுகிறாங்க. சுமாராக 1940-45 காலத்தில் அந்த மாதிரி விவசாயம் கம்மியா இருந்தது. எப்படி இருந்தது? விவசாயம் கம்மியா இருந்தது, விளைச்சல் கிடையாது, எங்க பார்த்தாலும் பசி பஞ்சம் அப்படி கிடந்தது. ஆனா வானொலி மூலமாக இந்த விவசாயத்துக்கு சிறப்பான இந்த ஒலி கொடுத்து இந்த பேசக்கூடிய பேச்சாகப்பட்டது. இப்படி செய்தால் இந்த சிறப்பு விவசாயமாகப்பட்டது செழிக்கும், இந்த விதை இப்படி விதைக்கணும், இந்த நேரத்துக்கு நீர் பாய்ச்சணும், இந்த நேரத்துக்கு களை பறிக்கணும், இந்த நேரத்துக்கு அறுவடை செய்யணும், இந்த நேரத்துக்கு அந்த நெல் மணிகளாகப்பட்டது சேர்க்கணும் அப்படின்னு செய்தாக்கா அப்பேற்பட்ட சிறப்பு செய்திகள் எல்லாம் நமது வானொலி மூலமாக மக்கள் எல்லாம் கண்டு அத்தகையார் போல செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தியா ரோடு முழுக்க நெல் கொட்டி வச்சிருக்குது. என்னது? ரோடு முழுக்க நெல், ரோடெல்லாம் நெல் கொட்டி வச்சிருக்கிறாங்க. விளைச்சலாகப்பட்டது அதிகம், விளைச்சலாகப்பட்டது அதிகம் யாரால? வானொலியினுடைய சிறப்பு செய்தி மூலமாக, இந்த வானொலி மூலமாக சிறப்பு கருத்துக்கள் மூலமாக விவசாயமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே வருகிறது. அத்தகையார் போல நமது வானொலியினுடைய சிறப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த வானொலியை

பேராசிரியர் குரலில் கூறும் வானொலி. திருக்குறளை பேராசிரியர் குரலில் கூறும் வானொலி. திருக்குறளை பேராசிரியர்

நமது வானொலியிலே மிக சிறப்பாக கர்நாடக இசைக்கலைஞர்கள், கிராமிய இசைக்கலைஞர்கள், தெருகூத்து இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், மங்கள இசைக்கலைஞர்கள், திரை இசை கலைஞர்கள், மேடை இசை பாடல் கலைஞர்கள், கைசிலம்பு பாட்டு கலைஞர்கள், இயல் இசை நாடகம் என்று போற்றக்கூடிய அனைத்து வகையான கலைஞர்களும் நமது வானொலியிலே வந்து அழகாக போற்றி வணங்கி பாடல்கள்லாம் பாடி உலகம் முழுவதும் சிறப்பான பெயராக பெற்றது போற்றும்படியாக உயர்ந்து வாழ்கிறோம். நம்ம அப்பேற்பட்ட வானொலி ஒல்லி.

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கிய வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி சென்ற மாதம் 19 தேதியன்று சென்னை வானொலி அரங்கில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்றதன் ஒலிப்பதிவு.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு உடனடியாக. 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் இன்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். இரவு 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. இதில் வித்வான் எம்எஸ்என் மூர்த்தி அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 11:10 அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளைய நிகழ்ச்சிகள் நேர்களே, 100.1 FM கோல்டில் நாளை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்

புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீர தீர செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகள் மத்தியாலை 770 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை 4 அறிவோம். ஜாதிக்காயின் மருத்துவ சிறப்புகள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வெப்ப அலையில் சிக்கிய சென்னை குன்றில்குமார் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: வழங்கும் ஆலோசனைகள் 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வெப்ப அலையில் சிக்கிய சென்னை குன்றில்குமார் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கு செயல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் இடம்பெறும். உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4°C, குறைந்த அளவு 30.4°C, ஈரப்பதம் 37%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.5°C, குறைந்த அளவு 30.3°C, ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இன்று மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 39°C ஒட்டியும் குறைந்த அளவு 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by V.C. Pramod. The 8th India-Indonesia Joint Commission meeting was held in New Delhi today. External Affairs Minister Dr. S. Jayashankar and his Indonesian counterpart Sugiono co-chaired the meeting. During the meeting, they reviewed the entire spectrum of bilateral relations under their comprehensive strategic partnership. Both sides discussed ways to further strengthen cooperation in a wide range of areas, including political affairs, defense and security, maritime cooperation, trade and investment, pharmaceuticals and healthcare, digital technology, energy, connectivity, space, education, consular matters, culture and people-to-people exchanges. Dr. Jayashankar and Mr. Sugiono welcomed the growing momentum in bilateral ties and agreed to hold the next Joint Commission meeting at a mutually convenient date in the near future. West Bengal Women and Child Development and Social Welfare Minister Agnimitra Paul today chaired a high-level administrative review meeting at Siliguri. Discussions focused on municipal affairs, women and child development, social welfare, disaster management, sanitation, drainage, waste management, traffic regulation and the implementation of various government schemes. Later addressing the media, Ms. Paul said Darjeeling, Mirik, Kursiong, Kalimpong and Siliguri will soon be developed as 5 Himalayan cities. She said strict measures will be taken to improve urban infrastructure and cleanliness. Union Science and Technology Minister Dr. Jitendra Singh has said the Narendra Modi government has transformed India in the past 12 years into an aspirational nation driven by opportunity, innovation and self-belief. Speaking to media, Dr. Singh said governance reforms, technological democratization and citizen-centric policies have fundamentally changed the way people of the country view their future prospects. He said India's space economy, currently valued at nearly $9 billion, is expected to grow to about $45 billion over the next 7 to 8 years. Today is the last day to submit applications for verification of issues observed and re-evaluation of answers on the post-result services portal for class 12th examination. In a social media post, the Central Board of Secondary Education said that the portal will remain open until midnight. It asked the students to complete and submit their applications before the deadline. Prime Minister Narendra Modi has congratulated Major Abhilasha Barak on being conferred the UN Military Gender Advocate of the Year Award. In a social media post, he said the honour recognises Major Barak's exemplary service and India's long-standing contribution to United Nations peacekeeping efforts. Mr. Modi said her achievement is an inspiration to countless young Indians, especially the nation's daughters, who aspire to serve the country and humanity. Major Barak is currently serving with the UN peacekeeping mission in Lebanon as an engagement team commander and gender focal point.

0: எல்லா இடங்களிலும் மனித சஞ்சாரம், மனிதர்கள் அதிகமாக காணப்படுகிறார்களே, கோடிக்கரை நெடுக என்று குழகர் கோவிலை அடைந்த பூங்குழலி நடையை சாத்திக் கொண்டிருந்த குருக்கள் முன்னால் நின்று வினவுகிறாள். அப்போது குருக்கள் அனைவரும் பழுவேட்டரையருடைய ஆட்கள். அங்கே சற்று முன்னால் பழுவேட்டரையருடைய இளையராணி நந்தினி தேவியும் மிகவும் கவலையோடு ஒரு துர்பாகியமான ஒரு செய்தியை அறிந்து தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி குழகரிடம் பிரார்த்தனை செய்ய வந்திருந்தாள் என்று குருக்கள் பூங்குழலியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்.
1: நாம கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீர்களே. அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையில வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு விட்டு கோயிலிலேயே இருந்து விடுகிறேன் என்றாள் பூங்குழலி.
2: நீ ஒரு தனி பிறவிதான் பூங்குழலி. பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லாரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களை பிடிக்கிறதே இல்லையே. அதிலும் பெரிய மனிதர்கள்னா ஒரே பயம். பெரிய மனிதர்கள் என்றால் உன்னை கடித்து விழுங்கி விடுவார்களா? எதற்காக இந்த காட்டில் தனியாக இருக்கணும்?
0: குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் வேண்டாம். என்னை வீணில் திட்டாதீர்கள்.
2: சிவ சிவா, உன்னையே நான் திட்டுகிறேன். இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமா வாங்கிக்கோ
0: என்று அர்ச்சகரர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாதுதான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நைவேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? போனால் போகட்டும். அந்த கெண்டியில் என்ன இருக்கிறது? குடிக்கிற ஜலமா?
2: இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்து கொண்டு போகிறேன்.
0: இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையா இருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு.
2: நல்ல பெண்ணம்மா நீ. போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாக வைத்திரு.
0: இவ்விதம் சொல்லி குருக்கள் கெண்டியையும் பூங்குழலியிடம் கொடுத்தார். அந்த சமயத்தில் தூரத்தில் எங்கிருந்தோ ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா, இது என்ன சப்தம் என்று கேட்டாள்.
2: தெரியவில்லையா அம்மா? கூட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கு அபஞ்சம்
0: என்று சொன்னார் குருக்கள். மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரிதான் கேட்கிறது என்றாள் பூங்குழலி.
2: உன்னை ஒரு கோட்டானும் ஒன்னும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டு கொண்டு படுத்துக்கோ அம்மா
0: என்று சொல்லிவிட்டு குருக்கள்

0: நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குறுகிய வாய்க்கால் குறுக்கிட்டது. அதன் இருபுறமும் தாழம் புதர்கள் காடாக மண்டி வளர்ந்திருந்தன. அந்த வாய்க்காலின் கரையை பிடித்து கொண்டே பூங்குழலி நடந்தாள். தாழம்பூ செடிகளின் முட்கள் சில சமயம் குத்தின. அதை அவள் பொருட்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ளச் செய்திருக்கும். ஆனால் பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சப்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டுக் கொண்டிருந்தன. காட்டு பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதமான சப்தங்கள் கேட்கும் அல்லவா? அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. பின்னர் அவள் என்ன சப்தத்தைத்தான் எதிர்பார்த்தாள்? இதோ இருவர் மெல்லிய குரலில் பேசும் சப்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது என்னதென்பதை கவனமாக ஊற்று காது கொடுத்து கேட்டாள். மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னைப் போல எல்லோரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் முருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை என்று அந்த பெண் குரல் கூறியது. பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமாக உலாவச் சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள். கடல் அலைகளை பார்த்த வண்ணம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ராணியம்மா என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். கலங்கரை விளக்கின் காவலர் தியாக விடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள். நீ யார் என்று நந்தினி கேட்டாள்.
1: என் பேரு ராக்கம்மா. எங்கே வந்தாய்?
0: இதற்கு மறுமொழி சொல்லாமல் ராக்கம்மாள் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள்.
1: என்னடி பார்க்கிறாய்? என் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது?
0: ராக்கம்மாள் திடுக்கிட்டு,
1: மன்னிக்கணும் அம்மா, தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது என்றாள்.
0: என்னடி உளறுகிறாய்? எது எப்படி இருக்க முடியாது?
1: அந்த வாய் பேச முடியாத வெறியலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாதுங்கிறேன். அவள் யாரது வாய் பேச முடியாதவள்? ஈழத்தில் ஒத்தி இருக்கிறா. என் மாமனாருக்கு பெரியப்பா அம்மாவா. சில சமயம் இங்கேயும் வருவா.
0: அவளுக்கும் எனக்கும் என்ன?
1: அதான் சொன்னேன்ன, உறவு ஒன்றும் இருக்க முடியாதுன்ன.
0: பின் ஏன் என்னை பார்த்ததும் அவளுடைய ஞாபகம் வந்தது?
1: என் கண்களோட கோளாறுதாம்மா. உங்கள் முகம்
0: அவள் முகம் மாதிரி இருந்ததா?
1: முதல்ல அப்படி தான் தோணுச்சு.
0: ராக்கம்மா, இப்போது அந்த வாய் பேச முடியாதவள் இங்கே இருக்கிறாளா?
1: இல்லைங்கம்மா, அபூர்வமா எப்போவாவது வருவா.
0: மறுபடியும் வரும்போது என்னிடம் அழைத்து வருகிறாயா?
1: எதுக்காக ராணிம்மா?
0: என் முகம் மாதிரி முகமுடையவளை பார்க்க விரும்புகிறேன்.
1: அதான் என் கண்களோட பிரமன்னு சொன்னேன்ன.
0: எதனால் அப்படி நிச்சயமாக சொல்லுகிறாய்?
1: ராணிம்மா, தாங்கள் பாண்டி நாட்டை சேர்ந்தவர் தானே?
0: ஆமாம். நீ?
1: நானும் பாண்டி நாட்டுக்காரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சொன்ன அந்த வாய்ப்பேச முடியாதவ சோழ நாட்டுக்காரி. ஆகையினால
0: இருந்தாலும் பாதகமில்லை. உன்னைப் போல இன்னும் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா? அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன்.
1: ராணிம்மா, அவளை அழிச்சிட்டு வர்றது சுடற்காற்றை அழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி தான். இருந்த இடத்துலயே அவ இருக்க மாட்டா. மற்றவங்க சொல்றதையும் கேட்க மாட்டா. வெறி பூச்சோ மாதிரின்னு சொன்னேன்ன.
0: சரி, நீ எதற்காக இப்போது வந்தாய்? அதையாவது சொல்.
1: அது ராணிமா, சில நாளைக்கு முன்னால ரெண்டு பேர் இங்க வந்தாங்க. உங்களோட பேரை சொன்னாங்க.
0: என் பெயரை ஏன் சொன்னார்கள்?
1: உங்களோட காரியத்துக்காக அவசரமா இலங்கைக்கு போகணும்னு சொன்னாங்க. என் புருஷனை அவங்களுக்கு படகோட்டுறதுக்கோசரம் அனுப்பி வச்சேன்.
0: திரும்பி வந்து விட்டானா?
1: வரல. அதான் கவலையா இருக்குது. அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்துச்சுன்னா?
0: ஒன்றும் நேராது, கவலைப்படாதே. அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன். படகில் போன மனிதர்களை பற்றி ஏதாவது தெரியுமா?
1: அவங்க திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னால ஆந்தையோட குரல் கேட்டுச்சே, அதை கவனிக்கலையா?
0: கவனித்தேன். அதனால் என்ன?
1: அது மந்திரவாதியோட குரல்னு தெரிஞ்சுக்கலையா?
0: உனக்கு எப்படி அது தெரியும்? நீ மந்திரவாதியைச் சேர்ந்தவளா?
1: ஆமா ராணிம்மா
0: என்று சொல்லிவிட்டு ராக்கம்மாள் கையினால் கோலம் போட்டு காட்டினாள். நந்தினி அவளை வியப்புடன் முற்று பார்த்துவிட்டு, இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
1: மந்திரவாதி தங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு.
0: என்னை வந்து பார்ப்பதுதானே?

0: எதற்காக காத்திருக்க வேண்டும்? இப்போ இங்க வந்த பல்லவன மந்திரவாதி சந்திக்க விரும்பல. ஈழத்துல அவனை பார்த்தாராம், தங்களோட கணவரை பார்க்கவும் விரும்பல. மந்திரவாதியை நீ பார்த்தாயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆந்த குரல் கேட்டு போயிருந்தேன், தங்களை அழைச்சிக்கிட்டு வரும்படி சொன்னாரு. குழகர் கோயிலுக்கு அருகில ஓடக்கரையில ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னாரு. வரீங்களா ராணிமா? அது எப்படி நான் போக முடியும்? குழகர் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போகலாமே. நல்ல யோசனைதான். வேறு துணை வேண்டாமா? அவசியம் இல்ல. வேணும்னா சேந்த நமுதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம். அவன் யார்? தஞ்சாவூர் அந்த வாய் பேச முடியாத அவளோட மகன்தான் அவன். சிவசிவா, எத்தனை வாய் பேச முடியாதவர்கள்! இந்த குடும்பம் சாபக்கேடு அடைஞ்ச குடும்பம். சில பேர் பிறவியிலேயே வாய் பேச முடியாது, சிலர் வாய் இருந்தாலும் பேச மாட்டாங்க. என் புருஷன் அப்படி அருமையாத்தான் பேசுவாரு, நான் தான் பேச வேண்டாம் அப்படின்னு திட்டம் செஞ்சிருக்கிறேன். இலங்கை வாய் பேச முடியாதவளுக்கு மக்கள் உண்டா? உனக்கு தெரியுமா? ஒரு தடவை ரெட்ட குழந்தை பெத்தாளாம். குழந்தைங்க என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நானும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க எத்தனையோ நாளா முயற்சி செஞ்சு பாக்குறேன், இது வரைக்கும் பலியில. தஞ்சாவூர்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? அவனோட மாம மகள் பூங்குழலிய தேடிக்கிட்டு வந்திருக்கிறான். அவ இல்ல, அதனால காத்திருக்கிறான். அவள் எங்கே போய்விட்டாள்? நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். மந்திரவாதிய என் புருஷன் படகுல ஏத்திக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒருத்தனை என் நாத்தி படகுல ஏத்திக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போனான். அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்கள்ல கோடிக்கரை காடுங்கள்ல சுத்தி திரியும். இந்த காட்டுல அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒண்ணுமே கிடையாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நல்ல அறிவு நிலைக்கும் அறிவு திரும்பிய நிலைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது அத்துணை எளிதன்றுன்னு மனோதத்துவ மேதைகள் சொல்றாங்க. மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத கடற்கரை சூழல்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறார் பூங்குழலி. அவ்வப்போது வேற்று மனிதர்களையும் எப்பவாவது பெரிய மனிதர்களையும் பார்க்க நேர்ந்தாலும் ஓடி ஒழிய முயல்வதை பல தருணங்களை கவனிக்கிறோம். முதன் முதல் வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு வந்திருந்த போது நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். படகு வலிப்பது என்ன? மந்திர வித்தியா? துடுப்பை பிடித்து வலித்தால் தானாக படகு போகிறது. திசை தெரிய வேண்டும் அல்லவா? நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டார். நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் மொழியை சாகுங்கள். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? தமக்கு ஏற்பட்ட அல்லது தம்மை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வச்சு பலர் வெறுப்பு வேதாந்திகளா பேசுறத அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம் அல்லவா? இத்தகைய விசித்திரமான போக்கு பூங்குழலியிடம் இருந்ததை கண்ட வல்லவரையன் தொடக்கத்துல வியப்படைஞ்சான். பணத்தாசை பிடிச்சு சேர்த்து சேர்த்து புதைச்சி வைக்கிற அக்னியை நினைக்கும் போது கடுகடுன்னு ஆயிடுற இந்த பெண்ணு பெருந்தன்மையோட நடந்துக்கிற பொன்னியின் செல்வரையே நினைச்சு உருகி பரவச நிலைக்கு போயிடுறத தம் எழுத்து ஆற்றலால உணர்த்திக்கிட்டு வரார் கல்கி. விருந்தாளிகள் வந்திருப்பது தெரிஞ்சும் சோற்று பானையை கவிழ்த்து உருட்டி விடக்கூடிய மருமகள், படகோட்டும் கணவனை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிற மனைவி ராக்கம்மாள், சோழ நாட்டு தனாதிகாரிக்கு அதிகாரிய விளங்குற பழுவூர் இளையராணியோட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம். இன்னொரு திடீர் திருப்பம், பேச இயலாதவளும் பித்து பிடிச்சவள் போல ஈழத்தை திரிஞ்சுக்கிட்டு போலுமான மாதரசிய தம் பெரிய தாயார்னு குறிப்பிட்டார் அருள்மொழிவர்மர். தன் அத்தைன்னு சொன்னா பூங்குழலி, தன் மாமனாருக்கு பெரியப்பன் மகள்னு உறவ சொல்றா இந்த ராக்கம்மா. இரவோடு இரவா வந்தியத்தேவனை படகுல ஏத்திக்கிட்டு போன பூங்குழலி இவளுக்கு நாத்தி. கணவனின் சகோதரிய நாத்தி, நாத்தூன், நாத்தனாள் இப்படி எல்லாம் குறிப்பிடுவாங்க. மூத்த சகோதரிய மரியாதையா குறிப்பிடுற சொல் நாத்தனார். பழுவூர் இளையராணிக்கும் அந்த வெறியலுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாதுன்னு கருதிக்கிட்டு இருக்கிற ராக்கம்மா கூட அவளை அழைச்சிக்கிட்டு வர்றது சுழற்காற்று அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரின்னு சொல்றா. கஷ்டமான இந்த வேலைக்கு பொருள் மட்டும் போதாது, பெரிய பதவியும் வேணும்னு கேட்பாளோ.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர்

0: ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: நீங்களும் QR கோட் ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
8: ஆங்காங்கே சில இரவு நேரத்துல பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
7: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி

0: சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
4: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
5: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ

0: எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
7: என்னாச்சு?
6: புது கிட் பேக் வேணுமா?
7: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
6: கரெக்ட்.
7: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
5: RBI சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 6:41. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலி உலா வருவது திரைகானம். முதல் பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல் படம் அண்ணா நகர் முதல் தெரு.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடலை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியினை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வருவோர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ₹2000 வீதம் ஆண்டுக்கு ₹6000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாதது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத் தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத் தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரிசெய்தால் மட்டுமே அடுத்த தவணைத் தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை மற்றும்

0: வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதாரங்களுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு

0: தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி விழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பெயரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மக்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களை பெரும்பங்கு வகிக்கும். ஆனால் தட்பவெப்ப நிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கும். ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கிடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறந்து போகவும் வாய்ப்புண்டு. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C முதல் 26°C வெப்பநிலையும் 58 முதல் 80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம்.

ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிட வேண்டும். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை வழங்க வேண்டும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: என்ன செம்பருத்தி, கடலுக்கு போன உன் வீட்டுக்காரருக்காக காத்திருக்க போலியே?
1: ஆமா கையிலு, இன்னைக்கு நேரமாவே வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளையே காணோம்.
0: நீ ஒன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவாரு.
1: இன்னைக்கு கடல் காத்து அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
2: உங்க வீட்டுக்காரரு சரியான தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறாருல, அப்புறம் என்ன பயம்?
1: அது சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தாரு கையிலு.
2: என்ன செம்பருத்தி, நம்ம பாதுகாப்புக்கு நாம தானே சரியான கருவிய உபயோகிக்கணும்.
1: எனக்கு அத பத்தி விவரம் எதுவும் தெரியாது கையிலு. அது தெரியாததுனால தானே இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: செம்பருத்தி, அட செம்பருத்தி, அங்க பாரு, அங்க வர்றது உங்களோட படகானு பாரு.
1: ஆமா ஆமா கையிலு, எங்களோட படகுதான், நல்லபடியா கரை திரும்பிடுச்சு.
2: சரி சரி, சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரரோட மீனவ கூட்டத்துக்கு வந்துரு. உனக்கு தேவையான விஷயத்தை தான் இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்க.
1: சரி கையிலு, வந்துடுறேன். என்ன கையிலு, இங்க யாரு என்ன அவரை சொல்ல போறாங்க?
2: மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவங்க சொல்றத கவனமா கேளு.
3: நம்ம வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த சரியான நேரத்தில் வந்து சரியான தகவலை வந்து நம்ம தெரிவித்தா தான் வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸில். ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன தவறான தகவல் கொடுத்தாலும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இந்த தரப்பகுதியில் வந்து தகவல் பரிமாற்றுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாஸ் மூலமாக கூட நம்ம வந்து இப்போ மாசாக வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இப்போ வரையும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க நடுக்கடலில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்பப்போ வரக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கைக்கு போய் சேருதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி அந்த அரசு திட்ட உதவிகளாலும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக அந்த தொழில்நுட்ப கருவிகள் வந்தாலும் அவங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அவங்களுக்கு தெரியுதான்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சின்ன ஒரு முயற்சியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த தகவல் பரிமாற்ற முறையில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெரைன் கம்யூனிகேஷன்ஸில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் சார்ட்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து உலகளாவே பார்க்குறாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் மெரிடைம் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து வேர்ல்டு வைடாக நம்ம சொல்கிறோம், உலகளாவே இருக்கிற நிறுவனங்கள் இன்டர்நேஷனல் மெரிடைம் ஆர்கனைசேஷன், அப்புறம் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கடல்சார் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து விதிகள்லாம் நிர்ணயிச்சு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி

ஜிஎஸ்எஸ் அப்படின்றத இந்தியாவில் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா குளோபல் மேரிடைம் டிஸ்ட்ரெஸ் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், உலகளாவிய கடல்சார் விபத்து மற்றும் பாதுகாப்பு அமைப்பு, இது பேர் வந்து தமிழில் நம்ம சொல்லலாம் ஜிஎம்டிஎஸ்எஸ். இதுக்கு என்ன மீனிங்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்புக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு எது எது எந்தெந்த படகுக்கு அவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம இதை பார்க்குறோம். மேலும் வந்து இந்த நம்ம சொன்ன இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் மூலயமா வந்து நம்ம தகவல் பரிமாற்றத்துக்காகவே கடற்கரையை வந்து 4 ஜோன்ஸாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ A1, A2, A3, A4ன்னு சொல்லிட்டு 4 எல்லைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எல்லையிலையும் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரியான விதிகளை பயன்படுத்தணுன்றதுக்கெல்லாம் வேற்றுமைகள் இருக்குது. ஸோ இந்த தகவல் அப்படின்னா என்ன, முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தகவல் வந்து கடல் பயணத்தில் வந்து மேஜராக 4 தகவலை வந்து நம்ம ரொட்டீனாக வந்து பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரெஸ்னால் வந்து உடனடியாக அது வந்து விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அவசர நிலை. ஸோ இந்த டிஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரெஸ்னால் நம்மளுடைய விஎச்எஃப் எல்லாருமே இப்போ பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் வந்து மேடே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா டிஸ்ட்ரெஸ் என்று பொருள்படும். ஸோ இந்த மேடே அப்படின்றது எதுக்குன்னா, இந்த கடல் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மொழி பேசக்கூடிய மீனவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போர்க்கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள்லாம் அனைத்து மொழி பேசக்கூடிய மனிதர்கள்லாம் வரக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த மேடே அப்படின்ற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் ஆபத்தில் இருக்காங்கன்றதுக்கான பொருள். ஸோ அதனால் நான் வந்து நமக்கு தமிழ் தெரியுது இல்லை, தெலுங்கு தெரியல, ஆங்கிலம் தெரியலன்ற குழப்பமே தேவையில்லை. மீனவர்கள் இல்லை கடலில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த விஎச்எஃப்ல வந்து சேனல் 16 ஒன்று இருக்கு, இதில் மேடே என்று பேசும்போது என்ன பொருள் டிஸ்ட்ரெஸ் அப்படி என்றால் உடனடியாக உயிர் ஆபத்து இருக்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் எதுன்னு சொல்லணும்னா, படகுல வந்து அடியில் வந்து டேமேஜ் ஆகி தண்ணி வந்து உள்ள படகுக்குள்ளே வந்து படகானது வந்து முழுகக்கூடிய ஆபத்து ஏற்படுகிறது. அப்படி பண்ணும்போது என்னென்னா எல்லாருமே இறக்கக்கூடிய நேர்கள் வரும், இது டிஸ்ட்ரெஸில் வருது. அதுபோக ஒரு மீனவர்கள் வந்து தவறுதலாக படகுகளுடைய மேற்பகுதியிலேருந்து கடலில் வந்து தவறி விழுந்துட்டால் அவரை உடனடியாக காப்பாற்றணும், அப்படி இல்லைனா உயிர் சேதம் ஏற்படும். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரெஸில் வருது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படகுல வந்து டீசல் எரியெண்ணெய்கள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து தீப்பற்றி எரியுது என்றால் டிஸ்ட்ரெஸ். ஸோ தகவலில் வந்து முதல் முதல் இம்பார்ட்டண்டான தகவல் வந்து டிஸ்ட்ரெஸ்ன்றது சொல்கிறது. அதுக்கு அடுத்தடியான ரெண்டாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்சின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ அர்ஜென்சின்றது பேன் பேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிஸ்ட்ரெஸ்க்கு மேடே சொன்ன மாதிரி அர்ஜென்சிக்கு வந்து பேன் பேன் என்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ஹெல்ப் தேவைப்படனாலும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் அதனால் உயிர் பாதுகாத்துக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்றது அர்ஜென்சி. ஸோ ஒரு மெடிக்கல் அர்ஜென்சி, ஒரு ஆளுக்கு வந்து கை உடஞ்சிருக்கலாம் இல்லை வந்து ஒரு கம்பி குத்தி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கலாம், அப்போ வந்து நம்ம படகுல இருக்கிற முதல் உதவி மூலமாக அதை சரி பண்ணிக்கிட்டு ஒரு 5 முதல் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே யாராச்சும் ஒரு டாக்டரோ இல்லை வேற யாராச்சும் வந்து வந்து நம்மளை அழைத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து அர்ஜென்சி. ஸோ டிஸ்ட்ரெஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து அர்ஜென்சி. அதுக்கப்புறம் மூன்றாவது தகவல் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம், அதாச்சும் பாதுகாப்புக்காக. ஸோ நமக்கு வந்து யாராச்சும் வந்து போர்க்கப்பல்களோ இல்லை அந்நிய வெளிநாட்டு போர்க்கப்பல்களோ இல்லை கடற்கொள்ளையர்களோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தகவலை வந்து நம்ம சொல்கிறதுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. திடீர்னு கடலில் வந்து ஒரு வித்தியாசமான பொருட்களுக்கு மிதந்துட்டு வருது, அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம செக்யூரிட்டி பர்பஸுக்காக வந்து நம்மளுடைய இந்திய கடற்படையினர், கோஸ்ட்கார்டு, நேவி எல்லாம் இருக்காங்களே அவங்ககிட்ட தகவல் சொல்கிறதுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் நான்காவது தகவல் பார்த்தீங்கன்னா ரொட்டீன்ன்றது என்னென்னா நம்மளுடைய என்ன பாயிண்ட்ல வந்து மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம், என்ன பாயிண்ட்ல வந்து மீன் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது, நம்ம கூட வந்து பயணித்த மற்ற படகுகள் எங்கெல்லாம் இருக்காங்க, நம்மளுடைய வீட்டு ஓனர்களோட இல்லை வீட்டு உறவினர்களோட பேசுறதுலாம் ரொட்டீன். ஸோ தகவல் பரிமாற்றத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 4 தகவல்களை வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணணும் ரெகுலராக: டிஸ்ட்ரெஸ், அர்ஜென்சி, செக்யூரிட்டி, ரொட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு மீனவர்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும் தகவலில். அதுக்கப்புறம் வந்து இந்த தகவல் பரிமாற்றத்திலேயே பெருசாக ரெண்டாக பிரித்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதில் என்னென்னா ஒரு வழி தகவல் பரிமாற்றம், 2 வழி தகவல் பரிமாற்றம். ஆங்கிலத்தில் வந்து 1-way கம்யூனிகேஷன், 2-way கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இந்த 1-way கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தகவல் கொடுக்க மட்டும்தான் முடியும். அந்த தகவலை வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க அதை வந்து அந்த தகவல் அவங்கள இப்போ சென்றடைந்ததா, அவங்க நம்ம காப்பாற்ற வராங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக உள்ள மெத்தட்ஸில் வந்து 1-way. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் வந்து நமக்கு இருவழி தகவல் தொடர்பு சாதனங்களாக வந்துருச்சு, 2-way கம்யூனிகேஷன். அதில் என்னென்னா நம்ம மொபைல் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம தகவலை தெரிவிக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய தகவலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருவழி கம்யூனிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான சாதனங்கள்லாம் 1-way கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் இல்லை மீன்பிடி படகுல இருக்கணும்னா

சாட் சர்ச் அண்ட் ரடார் டிரான்ஸ்பாண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இபிஐஆர்பி எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கான் இபிஐஆர்பின்னு சொல்லுவோம். நேவ் டெக்ஸ்ட் நேவிகேஷன் டெலக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. நேவிக் மெசேஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. தென் டேட் டேட் என்றால் டிஸ்ட்ரெஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர். இது எல்லாம் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ இருவழி தகவல் பரிமாற்றத்துக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விஹெச்எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருவழி தகவலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். விஹெச்எஃப் இருக்குது, விஹெச்எஃப்னா வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி, அப்புறம் மீடியம் ஃப்ரீக்குவென்சி ரேடியோ ஃபோன்ஸாக இருக்குது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சேட்டலைட்ஸ் ஃபோன்ஸ்லாம் நமக்கு வந்து இப்போ மீனவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இரண்டு வழி தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது. அது போக ஏஐஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸாக ரொம்ப அட்வான்ஸில் இருக்குது. அதில் கிளாஸ் ஏ கிளாஸ் பிலாம் இருக்குது. அதில் வந்து ஏஐஎஸ்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், தானியங்கி இருப்பிடம் காட்டி. ஸோ நமக்கு வந்து அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த படகு வந்து எங்கெல்லாம் போயிட்டுருக்குன்றத ஆட்டோமேட்டிக்காக மற்ற படகுகளோ இல்லை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட்டில் இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தகவல் பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சாட்ன்றது சர்ச் அண்ட் ரடார் டிரான்ஸ்பவுண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த நம்மளுடைய ரேடியோ வேவ்ஸ் மூலயமா தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. எப்போலாம் வந்து இதை வந்து எமர்ஜென்சியாவது நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, ஒவ்வொரு படகுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எக்யூப்மெண்ட் வாங்கும் போதே நமக்கு இன்பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா இது நம்மளுடைய பொசிஷன்ஸை வந்து ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜை நமக்கு கொடுத்துரும். அந்த ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணோடனே அவங்க பாதுகாக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம உயிர் பாதுகாப்பு படகு, அதாச்சும் நம்ம பேசஞ்சர் ஷிப்னு சொல்லுவாங்க, போக்குவரத்துக்கு மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு படகு என்று சின்ன படகு வச்சுருப்பாங்க. அந்த சின்ன படகுல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இது இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பெரிய படகு விபத்தாகி முழுகும் போது இந்த சின்ன படகுல எல்லாரும் பேசஞ்சர்லாம் ஏறி நம்ம கரைக்கு திரும்புறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்தமாரி படகுல வந்து இது கட்டாயம் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இபிஐஆர்பி எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கான். இதனுடைய பேர்லேயே நமக்கு தெரியும், எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங். நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விபத்து நடக்குது, இப்போ படகு வந்து மூழ்கும் நிலையில் இருக்குதுன்னா, இப்போ இதுலேயே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, கேட்டகரி ஒன் அண்ட் கேட்டகரி டூ. இந்த கேட்டகரி ஒன்று எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போலாம் விபத்து வருதோ நம்ம வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணோம். கேட்டகரி டூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கனெக்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் சேட்டலைட் இருக்குது இல்லைங்களா, அது மூலயமாக அது ஒர்க் ஆகுது. இந்த ஜிபிஎஸ் சிக்னல் மூலயமா ஒவ்வொரு படகுலையும் இந்த இபிஐஆர்பி என்ற எக்யூப்மெண்ட் இருக்கும் பட்சத்தில் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஜிபிஎஸ் மூலயமாக நம்மளுடைய படகு எந்த இடத்துல இருக்குன்ற தகவல் வந்து ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக அமைச்சிட்டே இருக்கும். அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து ரெஸ்கியூ ஸ்டேஷனில் இருந்து நமக்கு மீட்பு படகு அனுப்பி நம்மளுடைய பொசிஷனை வந்து கண்டினியூஸாக இது இபிஐஆர்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து எமர்ஜென்சி பொசிஷன்ஸாக நமக்கு காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நேவ் டெக்ஸ். நேவ் டெக்ஸ்னா நேவிகேஷன் டெலக்ஸ். ஸோ நம்ம டெலகிராம்லாம் அனுப்புகிற ஓல்டஸ்ட் மெத்தடு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஹோட்டல்லாம் கொடுக்குற நீங்கள் பில் புக்கு சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன பிரிண்டட் ஐட்டம், பெட்ரோல் பங்க்லாம் வரக்கூடிய பில் பிரிண்டட் ஐட்டம் மாதிரி வந்து ஒரு பிரிண்டட் ஐட்டம் மாதிரி வரும் நம்ம டெலக்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபார் ஆஃபில்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏ அப்படின்னு நேவிகேஷன் வார்னிங் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பினா மெட்ரலாஜிக்கல் வார்னிங், மெட்ரலாஜிக்னா வந்து வானிலை சம்மந்தமான வார்னிங்ஸ் வரப்போகுது. டீனா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, இந்த மாதிரி நிறைய கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. இது பிரிண்டட் ஆகி வரும். அந்த பிரிண்டட் வந்து நம்ம வெசல் போட்டில் நம்ம பிரிண்டட் பார்த்தோன்னே வெதர் வார்னிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷார்ட்டாக அதை பார்த்து புரிஞ்சிக்கலாம். இது வந்து டெலக்ஸ். அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஏடி டேட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வந்து மீனவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மானிய விலையில். டிஸ்ட்ரெஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க டிஏடி டேட். இதில் வந்து குறிப்பாக ஐந்து பொத்தான்கள் இருக்கும். ஸோ அது வந்து பட்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டேஞ்சருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு பட்டன், வாட்டர் லீக்கேஜுக்கு ஒரு பட்டன், மேன் ஓவர் போர்டு, படகுல வந்து நம்ம மீனவர் தவறி கடலில் விழுந்துட்டு அதை மேன் ஓவர் போர்டு நம்ம சொல்லுவோம், அதுக்கான ஒரு பட்டன் வித்தியாசம். அப்புறம் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், டாக்டர் வேணும், அந்த மாதிரியான பட்டன்கள் இருக்கும். இந்த பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு ரெஸ்கியூ ஸ்டேஷனுக்கு என்ன மாதிரி டைப்பான எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போயிட்டு அவங்க நம்ம காப்பாற்றுறதுக்கான வருவாங்க. ஸோ இதுவரையும் நம்ம நான்கு மெத்தடு வந்து நம்ம ஒரு வழி கம்யூனிகேஷன்ஸ் அதாச்சு ஒன் வே கம்யூனிகேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ வந்து டூ வே கம்யூனிகேஷன்ஸ் பார்க்கும். இரண்டு பக்கம் வந்து தகவல் பரிமாற்றம் நம்ம பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ விஹெச்எஃப் செட்டு, அதுவுமே வந்து தமிழக அரசு மூலமா நம்ம மீனவர்களுக்கு நிறைய சப்சிடிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஹெச்எஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா அதை சேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சர்வதேச கப்பல் விதிப்பதி பார்த்தீங்கன்னா

0: சேனல் சிக்ஸ்டீனில் வந்து நம்ம விஹெச்எஃப் செட்டை எப்போவுமே வச்சுருக்கணும். ஸோ இது எப்படின்னா, இன்டர்நேஷ்னலாக எல்லா போக்குவரத்து கப்பல்கள், பேசஞ்சர் ஷிப்ஸு, நேவி ஷிப்ஸு எல்லாருமே சேனல் சிக்ஸ்டீனில் இருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் சேனல் சிக்ஸ்டீனில் பேசணும். அதாச்சும் நம்ம டிஸ்ட்ரெஸ்ன்னு முதல்ல ஒரு தகவல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் தமிழில் இந்த சேனல் சிக்ஸ்டீனில் மேடேன்றதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த மாதிரி மேடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு படகுக்கு தனியான சேனல் இருக்கும், அதுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகணும். மீனவர்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் முதல்ல வந்து தகவல் வந்து பேசும்போது மட்டும்தான் சேனல் லிஸ்டிஷனை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்தந்த படகுகளுக்கு தனியாக உள்ள சேனல் ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தனியாக இப்போ கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வந்து சர்வதேசத்தில் இருக்கிற எல்லா கடல் கப்பல்களும் சேனல் சிஸ்டினில் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீண்ட நேர பயன்பாடு சேனல் சிஸ்டினில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மீனவர்கள் புரிஞ்சிக்கணும். இந்த சேனல் சிஸ்டின் பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ரெஸ்க்கு வந்து அதில் நம்ம மேடே அப்படின்றத சொன்னோம்னா வந்து கட்டாயம் எந்த வகையான கப்பல்களாக இருந்தாலும் அனைவருக்கும் வந்து உதவி செய்வார்கள் என்றுதான் சட்ட விதி. அதுக்கப்புறம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சேனல் 70 வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் செலக்டிவ் காலிங்னு ஒன்று இருக்குது. டிஎஸ்சி பட்டன் சொல்லிட்டு நம்ம விஹெச்எஃப்ல இருக்கும், டிஜிட்டல் செலக்டிவ் காலிங். ஸோ அப்படி பண்ணும்போது செலக்டிவாக வந்து நமக்கு டைரெக்டாக ரெஸ்கியூ பண்ணுற ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம பேசுறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த விஹெச்எஃப்லேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்ப்ளெக்ஸ்னால் வந்து ஒருத்தர் ஒரு டைம் பேச முடியும், ரிசீவ் பண்ணுறவர் கேட்க தான் முடியும். ஸோ ஆனால் டியூப்ளெக்ஸில் வந்து அட் அ டைம்லேயே வந்து ரெண்டு பேரும் நம்ம மொபைல் மாரி பேசிக்கலான்ற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மெத்தடும் நமக்கு இப்போ வந்திருக்கு. டிஎஸ்சி பட்டனும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அது வந்து நம்ம விஹெச்எஃப்ல இருக்கும். டிஜிட்டல் செலக்டிவ் பட்டன் காலிங் பட்டன் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த கால் போகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ரீக்குவென்சி அண்ட் ஹை ஃப்ரீக்குவென்சிலாம் ரேடியோ ஃபோன்ஸ் எதுக்குன்னா, இந்த எல்லாம் ஃப்ரீக்குவென்சியில் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான். நம்ம விஹெச்எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தியரிட்டிக்கலாக பேசும்போது 30-40 நாட்டிகள் மைல் வரையும் வந்து டவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்டிகள் மைல் வரையும் வந்து VHF-ல நம்ம பேசிக்கலாம். அதை தாண்டி டிஸ்டன்ஸ் லாங்காக பேசணும்னா நமக்கு இந்த மீடியம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மெரைன் ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ வந்து நம்ம சேட்டலைட் ஃபோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வந்து டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம சேட்டலைட் ஃபோன்லாம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசி அந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறத AIS தான் பார்க்க போகிறோம், ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், தானியங்கி இருப்பிடம் காட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம GPS, VHF இந்த மாதிரி உள்ள எல்லா பாதுகாப்பு சாதனங்களும் லிங்க் பண்ணி வரக்கூடிய வந்து ஒரு சாதனம் தான் AIS. எக்கோ சவுண்டரும் இதில் இன்பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சுற்றுப்பாற்றத்தில் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் AIS பொருத்தப்பட்ட படகுகள் இருந்தால் அந்த படகு என்ன மாதிரியான படகு, மீன்பிடி படகா, போக்குவரத்து படகா என்ற தகவலை நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படகுகள் என்ன வேகத்தில் எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நம்ம இந்த வேகத்தில் எந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தால் எவ்வளோ நேரத்தில் விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் இது ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுக்கும். இதில் இன்னொரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது என்னன்னா, சேஃப் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம படகுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-4 நாட்டிகள் மைல் டிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மற்ற கப்பல்கள் உள்ளே வந்தாவே நமக்கு அலாமம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அப்படி என்றால் நம்ம சேஃப்டி ஜோனுக்குள்ளே இன்னொரு போட் வருது, நம்ம வந்து அலர்ட் ஆகி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்து நம்ம விபத்து தவிர்க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பொதுவாக வந்து மேனுவலாக பார்க்கும்போது வந்து 360 degrees பார்க்கத்துட்டே இருக்கிறது கஷ்டம். பட் இந்த AIS மூலமாக என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை பயன்படுத்தலாம். இதுலேயும் கிளாஸ் A கிளாஸ் B சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது. கிளாஸ் A வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷிப்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸ் B டிரான்ஸ்பவுண்டர், AIS டிரான்ஸ்பவுண்டர் வந்து மீனவர்களுக்கு வந்து கண்டிப்பாக மீன்பிடி படகுல நிறைய பேர் ஆல்ரெடி ஆழ்கடல் போகக்கூடிய மீனவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தகவல் என்றால் என்னன்னு பார்த்தோம். 4 டிஸ்ட்ரெஸ், எமர்ஜென்சி, செக்யூரிட்டி அண்ட் ரூட்டீன், இந்த மாதிரி தகவல்கள் வந்து பலதரப்பட்ட சேஃப்டி மெசேஜஸ் இருந்தாலும் இந்த குறிப்பாக மீனவர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா 1-way கம்யூனிகேஷனுக்கு எது யூஸ் பண்ணுறோம், 2-way கம்யூனிகேஷன் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இது அனைத்து மீனவர்களும் வந்து தெரிஞ்சு இதை பயன்படுத்துறதுக்கான பயிற்சிகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்து மூலமாக, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சென்டர்ஸ் மூலமாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பயிற்சியும் வந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம சொன்னக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து மீனவர்களை பயன்படுத்தி இந்த 2 முறையான தகவல் பரிமாற்ற சாதனங்கள்லாம் நல்லபடியாக பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு திரும்பி வரும் என்று அனைத்து மீனவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன செம்பருத்தி, மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல்ல?
2: தெளிவா புரிஞ்சுது கயல். தகவல் தொடர்புல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் புரியுது.

0: உன்னோட வீட்டுக்காரருக்கு தான் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்.
1: ஆமா ஆமா கைலே, அவரும் இந்த தகவல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொன்னாரு.
0: இனிமே நீ கவலை இல்லாம காத்திருக்கலாம்.

0: வேளாண் திட்டங்கள்.
1: பயறு வகைகளுக்கான தற்சார்பு திட்டம். இந்தியா உலகின் மிகப்பெரிய பயறு உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் நாட்டின் மக்கள் தொகை மற்றும் உணவு தேவைக்கு ஏற்ப பயறு உற்பத்தி போதுமான அளவில் இல்லை என்றே கூறலாம். இதன் காரணத்தினால் சில காலங்களில் இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்த்து நாட்டில் பயறு உற்பத்தியை அதிகரித்து தன்னிறைவை அடைவதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக பயறு வகைகளுக்கான தற்சார்பு திட்டம் விளங்குகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் உள்நாட்டு பயறு உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதுடன் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். துவரை, உளுந்து, பாசிப்பயறு, கொண்டைக்கடலை, காராமணி உள்ளிட்ட பல்வேறு பயிறு வகைகளின் சாகுபடியை ஊக்குவிப்பதன் மூலம் இறக்குமதி சார்பை குறைப்பது இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். மேலும் புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களான பயறு வகைகள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கச் செய்வதும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்காகும். பயறு வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உயர்தர விதைகள் வழங்குதல், புதிய சாகுபடி தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல், நீர்ச்சிக்கன முறைகளை பரவலாக்குதல் மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. பயறு சாகுபடிக்கு ஏற்ற புதிய ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக வறட்சியை தாங்கக்கூடிய மற்றும் அதிக

மகசூல் தரக்கூடிய விதைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மேலும் மண் வளத்தை மேம்படுத்தும் உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் பயன்பாடும் ஊக்குவிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்களின் நிலங்களுக்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யும் வகையில் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பயிர் சாகுபடியின் பரப்பளவை விரிவுபடுத்துவதாகும். நெல் மற்றும் கோதுமை போன்ற பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டபின் காலியாக இருக்கும் நிலங்களில் பயிர் வகைகளை இடைப்பட்ட பயிர்களாகவும் மாற்று பயிர்களாகவும் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. பயிர் வகைகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தன்மை கொண்டதால் மண்ணின் இயற்கை வளத்தையும் மேம்படுத்துகின்றன. இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாடு குறைந்து நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. மேலும் மழையை மட்டுமே நம்பியுள்ள மானாவாரி பகுதிகளிலும் பயிர் சாகுபடியை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதையும் அரசு உறுதி செய்கிறது. இதற்காக குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்டு அரசு நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சந்தை விலை குறையும் சூழ்நிலைகளில் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க விலை ஆதரவு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. மேலும் சேமிப்பு வசதிகள், குளிர்பதன கிடங்குகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் கட்டமைப்புகளும் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்தகைய நடவடிக்கைகள் விவசாயிகளின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் பயிர் உற்பத்தியை நீண்டகால அடிப்படையில் உயர்த்த உதவுகின்றன. எனவே பயிர் வகைகளுக்கான தற்சார்பு திட்டம் என்பது இந்தியாவின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மேம்பாடு, விவசாயிகளின் நலன் மற்றும் வேளாண் துறையின் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.

ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத்

0: பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் ஜானகிராமன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், அனுராதா, ஸ்ரீராம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் காணலாம். நேரம் 8:24. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து குரு பார்வை படத்திற்காக ஒலிப்பது கிருஷ்ணராஜ் சுஜாதா குரல்கள்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. எனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

9:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிக்கவிருப்பது திரைகானம் முதல் பாடல் என்றென்றும் காதல் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம்.

திரைக்கானத்தில் எடுத்து எங்கேயும் காதல் படத்திற்காக ஒலிப்பது நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ், மகதி குரல்கள்.

மதியில 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து காதல் தேவதை படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக காதல் .com படத்திற்காக ஒலிப்பது ஸ்ரீனிவாஸ் குரல்.

ஒலித்த காதல் .com படத்தின் பாடலோடு இன்றைய திரைகாணம் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ் வாணி. நேரம் 11 மணி. வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.5 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.0 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.3 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான காற்றின் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 2.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான

இருப்பதும் 72%. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் சில பகுதிகளில் வெப்பமான சூழலும் மேகம் சூழ்ந்தும் காணக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நகரின் அதிக அளவு வெப்பநிலையானது 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலையானது 29 முதல் 30 டிகிரி செல்சியஸும் மட்டுமே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு, 100.1 FM கோல்டில் நாளை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீரச் செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல். நாளை இந்த அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவருக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை 4 அறிவும். ஜாதிக்காயின் மருத்துவச் சிறப்பு எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 8 பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், வெப்ப அலையில் சிக்கிய சென்னை, குன்றில் குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 8:30 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9 மணிக்கு அரங்கு செயல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுவோர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். இரண்டு ஹிந்தி பாடம் ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாரம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் சிறப்பு திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயண் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 செய்தி சுடர். 9:30 பிரணாவதேசம் இசைப்பேரோ நிகழ்த்தியிருப்போர் நீடாமங்கலம் வி அலமேல் அவர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்கள் இதுவரை நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.